நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை. சகா ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 3 நாள் திருவள்ளுவர்

ஆண்டு 2057 ஆனி திங்கள் 10ஆம் நாள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5:51.

0: நேரம் 5:55. ஆகாஷ்வாணி சென்னை. குறளமுதம் கேட்போம்.
1: ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பள்ளார் பகை கொள்பவன்.
2: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 870.

0: 23 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
1: ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பள்ளார் பகை கொள்பவன்.
0: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
2: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கா ஹம்சப்ரியா அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. 4 அறிவோம். 6 பூமியின் உயிர் நாடிகள். வழங்குபவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்றுனர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இன்று 9:00. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் சாலை நெருக்கடி தவிர்ப்போம், பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம் குறித்த சிறப்புரை, வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள், யோகா பயிற்றுனர் எம் சண்முகப்பிரியா அவர்கள் வழங்கும் உரை. காலை 9:00 அரங்கிசை, டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தஞ்சாவூர் ஏ சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் ஏ சேத்துராமன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரல். ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம் இணையதள வழி கல்வி, தனியார் இணையதள வழி கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். குடல் நலத்தை காக்கலாம், ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல்கள், வழங்குபவர் பி ஹேமா அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டரங்கம். யோகக்கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 7:00. காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. 8:05 துறைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
3: நேரம் காலை 6:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும், அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி

0: சிங்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமானப் பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானந்த் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: காய்கறி பயிர்களில் தலைசத்தானது பயிர் நன்றாக வளர்வதற்கும் அதிக கிளைகளை உருவாக்குவதற்காகவும் பயன்படுகிறது. இதே மணிசத்தானது காய்கறி பயிர்களின் வேர்கள் பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும் அதே போன்று பூ மற்றும் காய் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மணிசத்தானது பயன்படுகிறது. சாம்பல் சத்தானது செடிகள் நன்றாக வளர்வதற்கும் மற்றும் காய்களின் தரம் மற்றும் காய்களின் அளவை பெருக்குவதற்கும் இந்த சாம்பல் சத்தானது பயன்படுத்தப்படுகிறது.
2: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. National security advisors and senior security officials from the BRICS nations called for stronger cooperation to address a widening range of global security challenges, including terrorism.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல்வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை. தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம், தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவைப் போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை, அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது. அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியபின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: வழிபாட்டு பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 6:35:15. ஆகாஷ்வாணி இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 10 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவது ஆகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை

0: தேர்வு செய்வதற்கும், அதிக அளவு இரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நிலச்சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
1: பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
0: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
1: கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: காய்கறி பயிர்களில் தலைசத்தானது பயிர் நன்றாக வளர்வதற்கும் அதிக கிளைகளை உருவாக்குவதற்காகவும் பயன்படுகிறது. இதே மணிசத்தானது காய்கறி பயிர்களின் வேர்கள் பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும் அதே போன்று பூ மற்றும் காய் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மணிசத்தானது பயன்படுகிறது. சாம்பல் சத்தானது செடிகள் நன்றாக வளர்வதற்கும் மற்றும் காய்களின் தரம் மற்றும் காய்களின் அளவை பெருக்குவதற்கும் இந்த சாம்பல் சத்தானது பயன்படுத்தப்படுகிறது.
2: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக ஒரு ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுண்ணாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை

0: ஊடுபயிராக பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: விவசாயிகளே, ஆணைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்கள். நெற்பயிரில் ஆணைக்கொம்பன் ஈ தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்களில் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயலில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமித்தாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து

0: குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் L.முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு SKM மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் September 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில்

0: தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷ்

0: சூழல் அறிவோம்.
1: மனித செயல்கள், தொழிற்சாலை மற்றும் இறந்து போன விலங்குகளின் படிவங்களை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை முதன்மை காரணமாக உள்ளன. மேலும் எரிப்பதால் உருவாகும் சாம்பல் காற்று மாசுபடுவதற்கு காரணமாக உள்ளது. காற்று மாசுபடுதலினால் வரும் விளைவுகள் நீர்வாழ் உயிரினங்கள் அமில மழையினால் பாதிக்கப்பட்டு சுவாசிக்க வழியில்லாமல் இறக்கின்றன. சாம்பல் பரவுவதால் கண் எரிச்சல், தோல், மூக்கு மற்றும் தொண்டை நோய்கள் ஏற்படுகின்றன. புகைப்பிடிப்பதால் புற்றுநோய், ஆஸ்மா, நுரையீரல் தன் செயல் இழத்தல்,

பிராங்கடைஸ் போன்ற நோய்கள் பரவுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபினுடன் கலந்து ஆக்சிஜன் எடுத்து செல்லுதலை தடுக்கிறது. காரியத்தின் அளவு மிக குறைவாக இருந்தாலே குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதால் தலைவலி, கண்ணெரிச்சல், கல்லீரல் நோய்கள், தொண்டை நோய்கள் ஏற்படுகின்றன. தூசு, புகை போன்றவை தாவரங்களின் மேல் படிவதால் ஒளிச்சேர்க்கை நடைபெற தடையாக உள்ளது. இதனை தவிர்க்க சாலையோரங்களில் பூங்காக்கள் மற்றும் வீடுகளில் மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டும். கட்டிடங்களுக்கு இடையே இடைவெளி விட்டு அமைக்க வேண்டும். வாகனங்களின் எரிபொருள் அளவு சரியான அளவில் இருக்குமாறு வைக்க வேண்டும். தொழிற்சாலைகள் குறைந்த அளவு நிலக்கரி மற்றும் எண்ணெய்களை உபயோகப்படுத்தி சூழலை காக்க உதவ வேண்டும். இதன் தொடர்ச்சியை நாளை அறிந்து கொள்ளலாம். நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 38.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி அதிகம். காலை 5:30 மணிக்கு பதிவானபடி ஈரப்பதம் 60%. பெய்துள்ள மழை அளவு 0.2 மில்லிமீட்டர். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 38.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 75%. மழை அளவு 4.2 மில்லிமீட்டர். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. அன்பிலே நண்பனை வெற்றிக்கொள், களத்திலே எதிரியை வெற்றிக்கொள், பண்பிலே சபையை வெற்றிக்கொள் என்றார் கவியரசு கண்ணதாசன்.

0: தொடக்கமாக இடம்பெறுகிறது.
1: நாளும் அறிவோம் ஆறுகள் பூமியின் உயிர் நாடிகள். தகவல்கள் வழங்குகிறார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.
2: நிலத்தோற்றங்களை உருவாக்கும் செயல்முறைகளில் ஓடும் நீர் மிக முக்கியமானதாகும். பள்ளத்தாக்குகளை அமைத்துக் கொண்டு புவியீர்ப்பு விசையினால் கீழ்சரிவை நோக்கி

0: ஓடும் நீரை ஆறு என்கிறோம். பள்ளத்தாக்குகள் ஆற்றின் அரிப்பு செயலால் ஏற்பட்டவை என்பதை 15 நூற்றாண்டிலேயே லியோனார்டோ டாவின்சி என்பவர் கண்டறிந்தார். 19 நூற்றாண்டில் ஃபிளேஃபர் போன்ற அறிஞர்கள் ஆற்று அரிப்பினால் தோன்றும் பள்ளத்தாக்குகளையும் பிற நிலத்தோற்றங்களையும் ஆராய்ந்தனர். நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லா ஆறுகளுக்கும் மழை பெய்வதிலிருந்துதான் நீர் கிடைக்கிறது. மழை பெய்து நீர் வழிதலாலும் ஊற்றுகளிலிருந்து நீர் கசிவதாலும் பனி உருகி நீர் பெருகுவதாலும் ஆறுகள் உற்பத்தியாகின்றன. ஆறுகள் தோன்றுவதற்கு நீர் வழிதல் மிகவும் அவசியமாகும். மழை நீர் தரையில் வழிந்து செல்லுதலை நீர் வழிதல் என்கிறோம். உயர் நிலங்களில் மழையளவு அதிகமாக இருப்பதால் கனத்த மழையின் போது மலைச்சரிவுகளில் மெல்லிய மழைவழி நீர் வெள்ளம் காணப்படுகிறது. இவ்வெள்ளம் பள்ளங்களை நோக்கி செல்லும் போது நிலம் மெதுவாக அரிக்கப்பட்டு நீர் வழியும் கோடுகள் பல தோன்றுகின்றன. இவையே நாளடைவில் நீர் அரி பள்ளங்களாகவும் சிற்றோடைகளாகவும் மாறுகின்றன. சிற்றோடைகள் ஒன்று சேர்ந்து ஓடைகளாகவும் ஓடைகள் ஒன்று சேர்ந்து ஆறுகளாகவும் வளர்ச்சியடைகின்றன. உயர் நிலங்களில் மழை பெய்தவுடன் நீர் வழிதல் துரிதமாக இருப்பதால் சரிவுகளில் நீர் சேகரிக்கப்பட்டு ஆறுகள் தோன்றுகின்றன. ஆறுகள் உற்பத்தியாகும் இடங்கள் பல வகைப்படுகின்றன. அவை கங்கை நதியைப் போல் ஒரு பனிக்குகையில் இருந்தோ அல்லது நர்மதா நதியைப் போல் ஒரு ஊற்றிலிருந்தோ அல்லது சட்லஜ் நதியைப் போல் ஒரு ஏரியிலிருந்தோ உற்பத்தியாகின்றன. மழையினாலும் பனியினாலும் ஆண்டிற்கு சராசரியாக 100 சென்டிமீட்டர் நீர் புவியை வந்தடைகிறது. உயர்ந்த அச்சங்களிலும் உயர் மலை பகுதிகளிலும் பனிமழைதான் ஆறுகளின் தோற்றத்திற்கு காரணமாகியுள்ளது. ஆனால் தாழ்ந்த அச்சங்களில் சாதாரண மழைதான் ஆறுகளின் தோற்றத்திற்கு காரணமாகியுள்ளது. ஆறுகள் யாவும் அமைப்பிலும் பண்பிலும் ஒரே மாதிரியானவை அல்ல. பாறை அமைப்பு, மழையளவு இவற்றிற்கு ஏற்ப அவை நீண்டதாகவோ அல்லது குறுகியதாகவோ நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ காணப்படுகின்றன. ஆண்டு முழுவதும் நீர் நிரம்பி காணப்படும் ஆறுகள் வற்றாத அல்லது நிரந்தர ஆறுகள் எனப்படுகின்றன. இதற்கு உதாரணம் இமயமலையில் தோன்றும் ஆறுகள் ஆகும். பருவகால மழை உள்ள பகுதிகளில் ஆண்டின் சில மாதங்களில் மட்டுமே மழை பெய்வதால் அச்சமயத்தில் மட்டுமே ஆறுகளில் நீர் நிறைந்து காணப்படும். இவை வற்றி போகும் ஆறுகள் அல்லது வறண்ட ஆறுகள் எனப்படும். சில ஆறுகளில் மழை பெய்த சில நாட்களுக்கு நீர் இருந்து பிறகு விரைவில் மறைந்து விடுகின்றன. இவை தற்காலிக அல்லது செர்பகால ஆறுகள் எனப்படுகின்றன. தமிழர்களின் பண்பாட்டில் ஆறுகளின் வரலாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தமிழ் சமூகத்தின் வரலாறு மற்றும் தொல்லியல் சான்றுகள் ஆறுகளோடு இரண்டர கலந்தவை. சங்க இலக்கியத்தில் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் பற்றிய குறிப்புகள் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. பண்டைய காலத்தில் மனிதர்கள் ஆற்றங்கரையில்தான் தங்கள் நாகரிகங்களை உருவாக்கினார்கள் என்பது இதன் மூலம் நாம் அறியலாம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். ஆறுகள் பூமியின் உயிர் நாடிகள். தகவல்கள் வழங்கினார் எம். ராஜலட்சுமி அவர்கள்.
2: நேரம் 7:15.
3: அழகிய கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்க சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ.
2: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டிய சிறப்புரை இன்று 8:00 வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். நேர்களே, இன்று கவியரசு கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஆகியோரது பிறந்த தினம். இருவரும் இணைந்து காலத்தால் அழியாத பல பாடல்களை நமக்கு கொடுத்துள்ளனர். கவியரசு கண்ணதாசன் இயற்றிய பாடலை இப்போது செவிமடுப்போம். பாடியவர் கே.ஜே. யேசுதாஸ், படம் அபூர்வ ராகங்கள், இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தமிழ் கடவுள் என்று முருகப்பெருமானை நாம் வழிபட்டு கொண்டாடுகிறோம். தமிழ் நிலத்தில் முருகன் வழிபாடு தொன்று தொட்டு நிலவி வருகிறது. குன்றுதோறாடும் குமரக்கடவுள் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அறுபடை வீடுகள் அடைந்து ஆண்டு முழுவதும் கந்தனின் அருள் வேண்டி தமிழர்கள் தலயாத்திரை செல்வதும் அனைவரும் அறிந்த ஒன்றே. சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் குன்றக்குறவை என்ற தலைப்பில் மலைவளம் மக்கள் முருகப்பெருமானை வழிபட்ட செய்தியை காணலாம். பழமையும் பெருமையும் வாய்ந்த சங்க இலக்கியமாகிய பத்துப்பாட்டில் முதல் பாட்டாக அஞ்சுதல் அரியா நெஞ்சுரம் பெற்ற புலவர் நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை அமைந்துள்ளது. இந்நூலில் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் எழுந்தருளி முருகன்

0: அடியார்க்கு மனங்கமிழ் தெய்வத்து இனலலம் காட்டி காட்டி அளித்த பாங்கினை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட நக்கீரர் விவரித்துள்ளார். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடலில் சேவலம் கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே என்ற அடிகளில் இருந்து முருகப்பெருமான் காப்பாற்றுவதால் உலகம் பாதுகாப்பாக உள்ளது என்னும் செய்தியை நாம் அறிய முடிகிறது. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றாகிய பரிபாடலில் செஞ்சுடர்வேல் வேந்தனாகிய முருகப்பெருமானின் அருள் உள்ளத்தையும் பெருமையினையும் காணலாம். சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று போற்றி வழிபட்டார்கள். முருக வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சந்த கவி தந்த அருணகிரியார் கொடிய நோயை தாங்க முடியாமல் திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தின் மீது ஏறி கீழே விழுந்தார். கருணை கடலாகிய முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரங்களால் தாங்கி பிடித்து நாதன் என்னும் பட்டம் வழங்கி அருள் பாலித்தார். முருகப்பெருமானின் அருளை பெற்ற அருணகிரியார் முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடி வழிபட்டார். திருச்செந்தூரில் உள்ள செந்தில் ஆண்டவன் அருளால் பேசும் திறம் பெற்ற குமரகுருபரர் முருகப்பெருமான் மீது கந்தர் கலிபெண்பா பாடியுள்ளார். 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தொல்காப்பியர் தாம் இயற்றிய தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் முருகன் என்பதை சேயோன் மேய மைவரை உலகம் என்று குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியர் காலத்திலேயே குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் முருகனை வழிபட்டார்கள் என்று அறிய முடிகிறது. ராமலிங்க அடிகளாருக்கு திருத்தணிகை ஆறுமுகக் கடவுள் கண்ணாடியில் காட்சியளித்தார். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்று தொடங்கும் பாடலை பாடினார். முருகப்பெருமான் அருள் பெற்ற வள்ளலார் கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது 30 பாடல்களை கொண்ட தெய்வமணிமாலை என்னும் அருள்நலம் கனிந்த நூலை படைத்தார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் மிகச்சிறந்த முருகபக்தர். முருகபக்தராகிய சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் முருகப்பெருமான் மீது தெய்வமணம் கமிழும் பாடல்களை பாடி வழிபட்டுள்ளார். திருப்போரூர் சந்நிதி முறை என்ற நூலையும் படைத்துள்ளார். பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானிடத்தில் அளப்பரிய பக்தி கொண்டவர். தம் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தாங்கோனா வலியினால் துடித்த பாம்பன் சுவாமிகள் கந்த கடம்பனை ஊனுருக உயிர் உருக வழிபட்டு வேண்டினார். பேர் அருளாளனாகிய முருகப்பெருமான் நேரில் காட்சியளித்து உடல் நலம் பெறச் செய்தார். கச்சியப்ப சிவாச்சாரியார் தாம் இயற்றிய கந்த புராணத்தில் முருகப்பெருமானின் அருமை பெருமைகளை அழகு தமிழில் விவரித்துள்ளார். முருகபக்தர்கள் கந்த சஷ்டி விரத நாட்களில் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் ஆகிய தெய்வ நூல்களை படித்து உள்ளம் உருக முருகக் கடவுளை வழிபடுவதை இன்றும் நாம் காணலாம். முருகா முருகா என்று எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்புகழ் பாடல்களுக்கு விளக்க உரை தந்துள்ளார். வாழையடி வாழை என வந்த முருகபக்தர் திருப்புகழ்மணி செங்கல்வராய பிள்ளையன்பார் திருப்புகழ் பாடல்களை நிரல்பட தொகுத்தும் எளிய நடையில் உரையும் வரைந்துள்ளார்.
1: தமிழமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய

பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக

0: அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின்

0: நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை, புத்தம் புது காலை தொடர்கிறது. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: மெனோபாஸ் என்பது மாதவிடாய் சுழற்சி முடிவடைவதை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பல உடல் ரீதியான மற்றும் மன உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள் ஏற்படலாம். மெனோபாஸ் என்பது 40 அல்லது 50 வயதில் ஏற்படலாம். இது இயற்கையான ஒரு நிகழ்வு. ஆனால் பல பெண்களுக்கு இந்த காலத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ்

0: உரை தவறி வரும் மாதவிடாய், இதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெப்ப உணர்வு, திடீரென்று வரக்கூடிய ஒரு வெப்ப உணர்வு ஹாட் ஃபிளாஷஸ், எடை அதிகரித்தல் வெயிட் கெயின், தூக்கமின்மை, குழப்பமான ஒரு மனநிலை என்று சொல்லக்கூடிய காரணமே இல்லாத ஒரு பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கூட ஏற்படலாம். மெனோபாஸின் போது மாதவிடாய் தவறவிடுவது பொதுவானது. பொதுவாக சில பேருக்கு மாதவிடாய் விட்டு விட்டு வரும், அதாவது ஒரு மாதம் வரும், அப்புறம் ரெண்டு மூணு மாதம் வராது, திரும்ப மாதவிடாய் வரும், திரும்ப வராது, இப்படி இர்ரெகுலராக இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் தொடர்ந்து வரல அப்படின்னா அது மெனோபாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த சமயத்தில் சில பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். அதோடு 40-50 வயசில் இருக்கும் பெண்களுக்கு மன ரீதியான சில சங்கடங்களும் இருக்கும். இந்த வயசில் மெனோபாஸ் ஆரம்பிக்கக்கூடிய வயசு, அதே வயசில் அவங்க குழந்தைங்க வந்து படிப்புக்காகவோ அது வேலைக்காகவோ வெளியிலோ அல்லது வெளிநாட்டிலோ போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். பெண் குழந்தைகள்னா திருமணம் செய்து வேற இடத்திற்கு போயிருப்பாங்க. இது ஒரு வித லோன்லினஸ், ஒரு தனிமையை அவங்களுக்கு தரும். ஏற்கனவே மாதவிடா சுழற்சி மாறுபாடால மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கிற அவங்களுக்கு இந்த தனிமையும் சேர்ந்துட்டு ஒரு வித டிப்ரெஷன்ல கூட கொண்டு போய் விடும் சில பேருக்கு. இதற்கு அவங்க முதல்ல ஒரு பெண் மருத்துவரை, கைனகாலஜிஸ்டை கலந்து ஆலோசிக்கணும். அதற்கான மருந்து மாத்திரை உதவி தேவைப்பட்டா எடுத்துக்கணும். பிறகு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட யோகாவை வந்து நிரந்தர தீர்வாக அவங்க எடுத்துக்க வேண்டும். யோக பயிற்சியில் நிறைய ஆசனங்கள் மெனோபாஸ் நிலைக்கு உதவி செய்யும். சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் ஒரு ஆசனமே, நம்ம வந்து 12 ஆசனங்களை உள்ளடக்கி இந்த ஒரு பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே அவங்களுடைய உடலினுடைய மொத்த ஆரோக்கியமும் மேம்படும். நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், வீரபத்ராசனம். இந்த வீரபத்ராசனம்ங்கிறது வாரியர் போஸ். இந்த போஸ் வந்து, இந்த ஆசனா, வீரபத்ராசனம் எனும் ஆசனா பெண்களுடைய கருப்பையை நன்கு பலப்படுத்துகிறது. அப்புறம் ஹலாசனம் என்று சொல்லக்கூடிய ப்ளவ் போஸ், இதுவும் கருப்பை சுவற்றை நன்கு பலப்படுத்த உதவுகிறது. அடுத்தது முக்கியமான ஒரு ஆசனம் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்த கோணாசனம். இந்த பட்டர்ஃப்ளை போஸ் என்பது கருப்பையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக உதவி செய்யும். மாதவிடாய், ஒழுங்கற்று இருக்கிற மாதவிடாயை சரி பண்ணுவதற்கும், இன்னும் சில பேருக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதில் கூட வந்து இந்த பட்டர்ஃப்ளை போஸ் தொடர்ந்து செய்து வரும்போது கருப்பையினுடைய தசைகள் நன்கு பலம் பெற்று பெண்களுடைய கருப்பை ஆரோக்கியம் நன்கு மேம்படும். மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். மசில்ஸ், அதாவது அவங்களுடைய தசைகள் வந்து வலுவிழக்கும் இந்த வயசில். ஸோ இந்த ஆசனங்கள் முறையாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அதனால் உடல் உறுதிப்படும். அடுத்தது மாலை வேளைகளிலே சந்திர நமஸ்கார் அப்படின்ற ஒரு பயிற்சி, சூரிய நமஸ்கார் காலையில் நம்ம செய்கிற மாதிரி மாலை வேளைகளில் சந்திர நமஸ்கார் என்னும் ஒரு பயிற்சி செய்வது இந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய இந்த மூட் ஸ்விங்ஸை சீர்படுத்த உதவும். இந்த சந்திர நமஸ்காரம் என்பது மன அழுத்த நிவாரணம், மேம்பட்ட தூக்கம், அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை, பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, பல நன்மைகளை வழங்குகிறது. சந்திரனிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நமது மனத்தோடு தொடர்புடையது. எனவே இந்த சந்திர நமஸ்காரம் முறையாக மாலை வேளைகளில் நாம் செய்து வரும்போது இது டிப்ரெஷனை சரி செய்ய மிகவும் உதவுகிறது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு இந்த சந்திர நமஸ்காரம் மிக மிக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். பிராணாயாம பயிற்சியில கபாலபதி எனும் பயிற்சி ரொம்பவே உதவி பண்ணும். அதாவது வயிற்றை உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய வேகமான மூச்சோடு வயிற்றை உள்ளிழுத்து வெளியிலே தள்ளக்கூடிய இந்த கபாலபதி பயிற்சி கருப்பைக்கு மிகவும் உதவி செய்யும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டால் கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும்

0: இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு, இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது. அதுக்கு உள்ளே ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது. வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடிப்போடும் அப்படின்னு சொன்னானான். அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி, இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானா. சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார், 6 மாதம் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானா, இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். போலீஸ்
2: மிஸ் சீமா?
3: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
3: நான் என்ன பண்ண,
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
3: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
3: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
3: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
3: ஹாய்.
5: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ラディアンナアドムアラギラアドムカンガイ。
1: サバシ。
0: カビダイウラ。

0: பாடல் இடம் பெற்ற திரைப்படம் வறுமை நிறம் சிவப்பு. பாடியிருந்தவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம்.
1: நகர்வலம். சாலை நெருக்கடி தவிர்ப்போம்.
2: விதவிதமான வாகனங்கள் சாலைகளை மிகவும் சுருக்கிவிட்டன என்றே சொல்ல வேண்டும். சாலை போக்குவரத்தில் நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. சாலையில் வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்கள் அவ்வாறு செல்லும்போது போக்குவரத்து விதிகளை முறையாகவே பின்பற்றினாலும் தாம் செல்ல வேண்டிய இடம் வந்ததும் பொறுப்பற்றவர்களாகிவிடுகிறார்கள். ஆமாம், எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தமது வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். வீடுகளின் வெளிக்கதவுகளுக்கு முன்னாலும் அலுவலகம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம் என்று எங்கே கொஞ்சம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். சில இடங்களில் தனியார் காவல் ஊழியர்கள் நின்று கொண்டு அவ்வாறு வாகனத்தை நிறுத்த அனுமதி மறுக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் தள்ளிப்போயோ ஏன் நடைபாதையிலும் பக்கத்து தெருக்களிலும் கூட நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். இதனால் அந்தந்த பகுதிகளை பயன்படுத்தும் பிறர் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதே இல்லை. சமீபத்தில் சென்னை மாநகராட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி வெகு நாட்களாக சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும்

0: வாகனங்களில் அவற்றை அப்புறப்படுத்த சொல்லி எச்சரிக்கை அறிவிப்பை மாநகராட்சி ஊழியர்கள் ஒட்டுகிறார்கள். ஒரு நாள் கால அவகாசத்திற்கு பிறகு யாரும் உரிமை கோர வராவிட்டால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து விடுவார்கள். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், என்னதான் ஆதாரங்கள் கொண்டு வந்து உரிமையாளர் வாகனத்தை திரும்ப பெற முயன்றாலும் அது திருப்பித் தரப்பட மாட்டாது. காவல்துறையிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்று வாகனம் பொது ஏலத்தில் விடப்படும் என்பதுதான் அது. தன் அவசரத்துக்கும் தன் பணிக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் வாகன ஓட்டிகள் பிறருடைய சௌகரியத்தை பற்றி கொஞ்சமும் வருத்தப்படுவதே இல்லை. இதே நிலையை இவர்களும் அடைந்தார்கள் என்றால் அப்போது மட்டும் அவர்கள் குரலை உயர்த்தி தம் எதிர்ப்பை காட்டுவார்கள். சாலை போக்குவரத்தை சீரமைக்க சென்னை மாநகராட்சி பல திட்டங்களை அறிமுகப்படுத்தத்தான் செய்கிறது. ஓர் உதாரணம் சொல்லலாம். பாரிமுனையிலிருந்து அடையாறு செல்லும் வழியில் மெரினா கடற்கரை காமராஜர் சாலை முடிவில் கலங்கரை விளக்கத்தின் இடதுபுறமாக உள்ளது பட்டினப்பாக்கம் அணுகு சாலை. இந்த சாலையின் இரண்டு புறமும் நூற்று கணக்கில் மீன் கடைகள் அமைந்திருக்கின்றன. இதனால் இரண்டு புறமும் வாகனங்கள் சென்று வர மிகவும் இடையூறாக இருந்தது. எதிர்சாரியில் உள்ள கடைக்கு போகும் மக்கள் சட்டென்று குறுக்கே பாய்வதும் சாலையில் செல்லும் வாகனத்துக்கு இடம் தராமல் நிதானமாக நடந்து செல்வதுமாக குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அதோடு கலங்கரை விளக்கத்திலிருந்து ஆரம்பித்து மெரினா உழைப்பாளர் சிலை இருக்கும் இடம் வரை காலை அலுவலக நேரத்தில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்க வேண்டியிருந்தது. இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளை பற்றி கேட்கவே வேண்டாம். கொஞ்சம் இடைவெளி கிடைத்தாலும் அதனூடே புகுந்து போக்குவரத்தை இடியாப்ப சிக்கலாக்கி விடுவார்கள். இதில் தன்மான பிரச்சனை வேறு முளைக்கும். யாரால் இந்த சந்தடி, யார் விட்டுக் கொடுப்பது என்று சண்டையும் மூண்டுவிடும். அணுகுசாலை பகுதியில் கடைக்காரர்களும் வாடிக்கையாளர்களும் நிதானமாக வியாபாரம் செய்யத்தக்க வகையில் மிகவும் விசாலமான, இரு தரப்பாருக்கும் பொதுவான வசதிகள் நிறைந்த ஒரு மீன் அங்காடியை மாநகராட்சி கட்டித்தந்திருக்கிறது. ஆனால் என்ன வேதனை என்றால், அங்காடிக்குள் வியாபாரிகள் கடைகள் போட்டிருந்தாலும் பல வாடிக்கையாளர்கள் உள்ளே சென்று மீன் முதலான பொருட்களை வாங்குவதில்லை. அப்படியே சென்றாலும் அங்காடிக்குள் முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டு தன் தேவைக்கேற்ற பொருட்களை விற்கும் கடையை அவர்கள் தேர்வு செய்வதில்லை. முன்பகுதியிலேயே உள்ள கடைகளில் வாங்கி கொண்டு திரும்பி விடுகிறார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அங்காடிக்குள் செல்பவர்கள் தம் வாகனங்களை வெளியே எங்காவது நிறுத்தியிருப்பார்கள். அது பாதுகாப்பாக இருக்குமா, வேறு வாகனம் ஏதாவது வந்து இடித்து விடுமா என்றெல்லாம் சந்தேக கவலைப்பட்டுக் கொள்வதால் தான். இதனாலேயே பல வாடிக்கையாளர்கள் அங்காடியை புறக்கணித்துவிட்டு சாலையோர கடைகளை ஆதரிக்கிறார்கள். அந்தந்த கடையின் முன்னால் தம்முடைய வாகனங்களை தம் பார்வைக்குட்பட்டே நிறுத்தி வைக்கவும் அவர்களால் முடிகிறது. ஆனால் வாகனம் சாலையின் ஒரு பகுதியை அடைத்துக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்வதே இல்லை. எத்தனை வசதிகள் செய்து கொடுத்தாலும் சாலையை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டார்கள் என்றால் போக்குவரத்து ஓரளவுக்காவது சீராகும். இந்த அறிவுரையை தன்னார்வலர்களும் பத்திரிகைகளும் குறிப்பிட்ட அரசாங்க துறைகளும் கரடியாக கத்தி தெரிவித்தாலும் செவிப்புலன் பழுதுபட்டவர் அருகே சங்கே முழங்கினாலும் அவருக்கு கேட்காது என்பது மாதிரியான அலட்சிய மனோபாவத்துடன் பலர் நடந்து கொள்வதன் கோளாறுதான் இது. சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொண்டால் சரி.
1: சாலை நெருக்கடி தவிர்ப்போம். எழுதியவர் பிரபு சங்கர், வாசித்தவர் விஜய்.
2: சென்றோம் நகர்வலம். இனி கேட்கலாம் மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடியுள்ள ஒரு பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: புத்தம் புது காலையில் இனி மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா?
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள அருண்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். உடல் அழிந்து விட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும். அதனால உடலை நல்லபடியாக காப்பாற்றி வளர்த்து அதன் மூலம் உயிரையும் வளர்க்கணும்னு திருமந்திரம் சொல்லுது. உடம்பாரழியில் உயிரார் அழிவர். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், இது திருமந்திரம். நமது உடல் இறைவன் வசிக்கும் இடம். உடம்பிற்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு. நம் உடல் இறைவனாகிய மெய்ப்பொருளை சுமந்து கொண்டிருப்பதால்தான் இதற்கு மெய் என்று பெயர். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடம்பில் நோய் வந்தால் அது மனதையும் சேர்த்து பாதிக்கும். அதனால் நல்ல உணவு சாப்பிடணும். நாம் உண்ணும் உணவு செரிமானமாகிற மாதிரி உடல் உழைக்கணும். உடல் உழைப்பு இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பிலிருந்து வியர்வை வெளியே வர்ற மாதிரி உழைத்தால் உண்ட உணவு செரிமானமாகும். மேலும் உடல் அதிலுள்ள உறுப்புகள் நல்லபடியாக இருக்கும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிலம் வயலை சுற்றி வருவாங்க, அதுவே அவர்களுக்கு உழைப்பாயிடும், உடற்பயிற்சி ஆயிடும். ஆனால் நகர்ப்புற வாசிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அவங்கெல்லாம் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறாங்க, அல்லது நடைப்பயிற்சியாவது செய்கிறாங்க. அருண்குமார் சார், நீங்கள் வெளியே பயிற்சிக்கு போகிறீங்களா?

0: இல்ல வீட்டிலேயே அதுக்காக நடைப்பயிற்சி மெஷின் வாங்கி வச்சிருக்கீங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புலேருந்து வியர்வை வெளியே வரணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, அது போதும். உடலை பாதுகாத்தலே உயிரை பாதுகாக்கும் வழி. உடம்பை வளர்ப்பது என்றால் நன்றாக தீனி போட்டு வளர்ப்பது, விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வது என்று பொருள் அல்ல. இறைவனின் வசிப்பிடம் என்பதை உணர்ந்து அதை தவறாக பயன்படுத்தாமல் நல்ல நெறிகளின்படி வாழ்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்றே பொருள் கொள்ளணும். இளம் வயதில் திருமந்திர பாடலை படித்து ஆரோக்கியமாக நல்வழியில் உடலை வளர்த்து அதன் மூலம் உயிரை ஆயுளை அதிகரிக்கலாம். வயது மூத்தோர் என்றால் அவர்களும் இப்பாடலை படித்து ஏழை எளியோர்க்கு உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, நோயுற்றோருக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவர்களது உடல் ஆரோக்கியமாக வளர்ந்தால் உங்கள் உயிர் ஆயுள் வளரும். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். அதுவே திருமூலர் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் திருமந்திரம். அதே போல வள்ளலார், உயிரும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வரக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார். இப்படி அந்த காலத்திலேயே நமது மூத்தோர் தமிழ் மூதறிஞர்கள் நமது உடல் பற்றியும், உண்ணும் உணவு பற்றியும், செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் பற்றியும் பாடல்களாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. உடலில் உயிர் இருக்கும் வரைதான் அதற்கு மரியாதை. உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அதற்கு பேரே வேற. உயிர் பிரிந்தவர் காலில் போட்டிருந்த காலணிகள் கூட அது இருக்கும் இடத்துல அப்படியே இருக்கும், இவர் இறந்த பிறகு கூட. ஆனால் இவரது பூத உடல் அன்றே அல்லது மறுநாள் எடுக்கப்படும், வச்சிருக்க முடியாது. அருண்குமார் சார், மனித உடலில் இரத்தத்தின் பங்கு 8%, தண்ணீரின் பங்கு 50%, மனிதனின் மூக்கு 1 டிரில்லியன் வாசனைகளை கண்டுபிடிக்கக்கூடியதான். இது தவிர மூளை, மூச்சுக்குழல், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், இதயம், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், நரம்பு மண்டலம், எலும்புகள், தசைகள், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள்னு ஏராளமான உறுப்புகள் இருக்கு. வெளியே தெரியும் உறுப்புகள், உடலுக்குள்ளிருக்கும் உறுப்புகள்னும் பிரிக்கலாம். நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கு. மனிதனின் உடலை போர்த்தி இருக்கும் தோல் தான் நமது உடம்புலயே உள்ள மிகப்பெரிய உறுப்பு. ஒரு நாளைக்கு சராசரியா நாம 20,000 முறை மூச்சு இழுத்து விடுறோம். இவ்வளவு அதிசயம் மிக்க உடலை நன்முறையில் பாதுகாத்து நீண்ட நாள் நல்லபடியா வாழ முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. Thank you.

0: ஆகாஷ்வாணி நேரம் 8:02.
1: ஆகாஷ்வாணி காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
2: ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. பொருள் விடாமுயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டையும் கொண்டு ஒருவன் இடைவிடாமல் செயலாற்றினால் அவனது குடிமறை மரபும் புகழும் உலகத்தாரால் உயர்த்தி பேசப்படும். எழுத்துலகின் பேராசான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இந்த மறைமொழி நம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். காலத்தின் கரங்கள் எத்தனையோ மனிதர்களை துடைத்து எரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில மனிதர்களின் காலடி சுவடுகளை மட்டும் காலம் தன் நெற்றியில் அழியாத திலகமாய் வைத்து கொண்டாடுகிறது. அப்படி தமிழ் திரையிசையையும் தூய தமிழ் இலக்கியத்தையும் தன் பேனாவின் முனையால் அரியணை ஏற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பதிவு இது. கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவுக்கு வருவது கவிதை. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு எளிய கிராமத்து தமிழனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் 1927 ஜூன் மாதம் 24 சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் முத்தையா. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முத்துக்களை வாரி வழங்கப் போகும் ஒரு கவிஞனுக்கு பெற்றோர் முத்தையா என்று பெயரிட்டது காலத்தின் ஆகச்சிறந்த முரண்நகை அல்லவா? வறுமையின் காரணமாக சிறுவயதிலேயே 700 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். ஆனால் அவர் சென்னை என்னும் மாயாபுரிக்கு வந்து திரையுலகில் தன் பேனாமுனையை சீவிய போது தனக்குத்தானே சூடிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கண்ணனுக்கு ஒரு தாசன், கவிதைக்கு அவன் அரசன். கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் என்பது சாதாரணமானது அல்ல. 1949 கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற வரியை அவர் எழுதியபோது அது அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல சோர்ந்து போயிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஆகச்சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. கண்ணதாசனின் ஆகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா நேயர்களே? அவர் தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். காதலை அவர் பாடினால் அங்கே மலர்கள் பேசும். தத்துவத்தை பாடினால் அங்கே மரணம் கூட மண்டியிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தன் சொந்த வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக மாற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார். வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய தன் சுயசரிதைகளில் நான் தவறு செய்தேன், மது அறிந்தினேன், என்னைப்போல் யாரும் கெட்டுப்போகாதீர்கள் என்று பொதுவெளியில் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அந்த கவியரசனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால்தான் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசுகாவியம் ஆகியவை மதங்களை கடந்து மனிதத்தை வளர்க்கும் காலப்பேழையாக இன்றும் திகழ்கின்றன. நேயர்களே, கவியரசு கண்ணதாசன் காதலை பாடிய விதம் அசாத்திய அழகியல் நிறைந்தது. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு காதல் வரிகளை தேடி அலைகிறோம். ஆனால் அன்றைக்கே பெண்களின் மனதை, அவர்களின் வெட்கத்தை, காதலின் தவிப்பை தன் வரிகளில் மந்திரப்பூக்களாக தூவியவர் அவர். ஒரு பெண் தன் காதலனின் நினைவால் தவிப்பதை நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எப்படி வடித்தார் பாருங்கள். அழகிய கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்கச் சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ. அதேபோல பாசமலர் என்றும் திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தின் இலக்கணமாக அவர் எழுதிய வரிகள் இன்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் ஒலிக்கும் கண்ணீர் சாசனம். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் என்ற வரிகள். பொதுவாக கண்ணதாசன் என்றால் சோகப்பாட்டும் தத்துவப்பாட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர்களின் போலித்தனத்தையும் இந்த உலகத்தின் அறியாமையையும் நகைச்சுவையாக நையாண்டி துணியில் சாடுவதில் அவர் மிகச்சிறந்த வல்லுநர். இன்றைய அவசர

0: இல் மனிதர்கள் பணத்தில் பின்னால் ஓடுவதையும் உறவுகளை தொலைப்பதையும் காதலிக்க நேரமில்லை படத்தில் எவ்வளவு யதார்த்தமான நகைச்சுவையோடு சொன்னார் பாருங்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து ரசிப்பவர் பக்கத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை வைப்பதே துன்பமடா மனிதன் மாறிவிட்டான் காலத்திலே. அது மட்டுமா? மனிதர்கள் தங்களை பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு செய்யும் முட்டாள்தனங்களை சந்திரபாபுவின் குரலில் கவியரசு வடித்த வரிகள், நான் ஒரு முட்டாளுங்க, அதை நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க, எப்படியோ வாழ நினைச்சேன், இப்போ இப்படி வந்து நிக்கிறேங்க என்று மனிதர்களின் குண மாறுபாடுகள் அன்றைக்கே தன் எளிய நையாண்டி வரிகளால் செதுக்கிச் சென்ற தீர்க்கதரிசி நம் கவியரசு. கண்ணதாசன் என்ற பெயரோடு எப்போதும் பிரிக்க முடியாத மற்றொரு பெயர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இவர்கள் இருவரின் கூட்டணியும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த பாட்டுப்பதிவு அறைகளும் தமிழ் திரையிசையின் பொற்காலம். எம்.எஸ்.வி. சார் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் கவியரசின் பேனாவிலிருந்து வார்த்தைகள் கங்கையைப் போல கொட்டும். ஒரு முறை எம்.எஸ்.வி. மிக கடினமான தாறுமாறான ஒரு மெட்டை கொடுத்து, கவிஞரே இதற்கு பாட்டெழுதுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டாராம். கவியரசு மென்னகை புரிந்தார், பேனாவை எடுத்தார். அந்த மெட்டின் வேகத்திற்கு இணையாக 5 நிமிடத்தில் உலக தத்துவத்தை எழுதி முடித்தார். அந்த பாடல்தான் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக என்பது. அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அந்த தொழில்முறை புரிதலும் பரஸ்பர மரியாதையும் தான் தமிழ்மொழிக்கு எண்ணற்ற முத்துக்காவியங்களை வாரி வழங்கியிருக்கின்றன. மனித மனம் எப்போது சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் கண்ணதாசன் ஒரு மனநல மருத்துவரைப் போல தன் வரிகளால் மருந்திட்டார். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அவர் எழுதிய வரிகள் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய விடியல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை இதைவிட யாரால் அழகாக சொல்லிவிட முடியும் நேயர்களே? அதேபோல சுமைதாங்கி திரைப்படத்தில் அவர் எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம் இதயங்களின் பாரத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அந்த கவி சக்கரவர்த்தியின் மூச்சு நின்று போனது. ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் 3 திரைப்படத்திற்காக அவர் எழுதிய அந்த இறுதிப் பாடல் தமிழ் அன்னைக்கு அவர் சூட்டிய ஆகச்சிறந்த மகுடம். கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அந்த வரிகளின் மென்மையும் அதில் கவியரசு கையாண்ட தமிழ் அழகியலும் அவர் விடைபெறும்போதும் தமிழை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அவரே ஒருமுறை கம்பீரமாகச் சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. ஆமாம் கவியரசரே, உங்களுக்கு மரணமே இல்லை. பிறக்கும் குழந்தைக்கு தாளாட்டாய், வளரும் இளைஞனுக்கு காதலாய், சோர்ந்து விழும் மனிதனுக்கு தத்துவமாய், வயோதிகத்தின் அமைதியாய், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட உங்களை எப்படி காலம் மறக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த என் நன்னாளில் அவர் தந்த வரிகளை நெஞ்சில் ஏந்தி, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: Tribune, an editorial in the Pioneer writes on how e-governance is transforming Grameen Bharat. With nearly 900 million people living in rural India, the effectiveness of our Panchayati Raj institutions will shape the trajectory of the nation's development, as it is the bedrock upon which a Viksit Bharat will be built. India and US rework trade deal amid tariff changes as fresh talks begin after Modi-Trump G7 meet, notes the Asian Age. The statesman reports about a record surge in Vaishno Devi pilgrims as the number crosses the 50 lakh mark well before the year reaches its halfway point. International Maritime Organization announces plan to evacuate vessels stuck in Persian Gulf due to the war in West Asia, writes The Hindu. And finally, The Economic Times writes about Gujarat government focusing on Ranshala to educate children of salt pan workers by converting unusable buses into classrooms equipped with smart TVs and TV connectivity dedicated to educational channels. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. BRICS nations call for stronger cooperation to address widening range of global security challenges, including terrorism and cyber threats. Prime Minister Narendra Modi gets condolence call from Qatar's Emir after 12 Indians killed in Ras Laffan gas plant blast. India strongly criticizes Pakistan's remarks over situation in POK, says Islamabad deflects attention away from its human rights abuses. India and United States open high-level trade talks in New Delhi to recalibrate proposed bilateral trade agreement. And in FIFA World Cup, Portugal thrash Uzbekistan 5-0. Match between England and Ghana draw goalless. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on EIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
7: இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம்.
8: எங்க இதுல வந்து 1000 விவசாயிகள் வந்து பங்குதாரர்களா இருக்காங்க. எங்க 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கம்பெனி.
9: எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஆரம்பிச்சு?
8: இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சுங்க.
9: என்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த கம்பெனி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம்.
8: இளைஞர்கள் இல்லாம தேங்காய் வந்துங்க விவசாயிகள் இருந்து வியாபாரிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சோம். இப்போ ஒவ்வொரு தென்னை விவசாயிகளும் வந்து இடைச்சல்கள் இல்லாம நாங்களே எடுத்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வாங்கி விற்கிறதுக்காக இது ஆரம்பிச்சுங்க. அது வந்து ஓரளவு போயிட்டு இருக்குங்க. தென்னை விவசாயிகள் எடுத்து வெளி மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்டா வித்து கொடுக்குறாங்க, விலை அதிகமா கொடுத்துறாங்க. எங்க நிறுவனத்தின் மூலியமா டெய்லி வந்து மார்க்கெட் ரேட் வந்து காங்கயத்திலிருந்து வாங்கி டெய்லி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க
9: எல்லா விவசாயிகளுக்கும்.
8: இன்னைக்கு வந்து என்ன ரேட் மார்க்கெட்டு, காங்கயம் மார்க்கெட் என்ன ரேட்னு, அதுல என்ன உபயோகம்னா வியாபாரிகள் வந்து அவங்க வந்து ஏமாத்த முடியாதுங்க. என்ன ரேட்டுங்கிறது நாங்க எல்லாத்துக்குமே அந்த 1000 விவசாயிக்கு தெரிவிச்சிடறேங்க.
9: இன்னைக்கு என்னங்க ரேட்டு காங்கய ரேட்டு?
8: இன்னைக்கு வந்து 39,000-40,000 பச்சை கிரீன் ஒரு ரேட் இருக்குங்க, கருப்பு ஒரு ரேட் இருக்கு, மூணு ரேட் வருங்க, பிரவுன் ஒரு ரேட் வருங்க.
9: 39,000னா எத்தனைங்க தேங்காய் வந்து?
8: ஒரு டன்னுங்க.
9: ஒரு டன்னு
8: உரிச்ச தேங்காய்ங்க.
9: உரிச்ச தேங்காய் ஒரு டன்.
8: ஒரு டன்
9: 1000 கிலோ.
8: 2000 தேங்காய் இருக்குங்க.
9: ஓ அப்படிங்களா? 2000 தேங்காய் இருக்குங்களா? 2000 தேங்காய் இருக்கு. நெருக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா ரேட் போதுங்க விவசாயிகள்.

0: இந்த மாதிரி இந்த நிறுவனம் ஆரம்பிச்ச பிறகு விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிச்சயமா இடைத்தரகர் இல்லாம நம்ம நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுருங்களா?
1: கண்டிப்பா இருக்குங்க. டெய்லி தகவல் தெரிஞ்சுக்காங்க, எல்லா விஷயம் எங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. விவசாயிகளுக்கு எந்த சந்தேகம் இருந்தா கூட எங்கிட்ட கேட்டுக்குவாங்க. இந்த விலையிலயோ எந்த மாற்றம் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுக்குவாங்க. ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து கல்டிவேஷன் பிராக்டிஸ் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சிருக்குங்க. தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளுக்கு கூட 3 வருஷம் டைப் வச்சிருக்கிறேங்க.
0: சரிங்க.
1: இப்போ விவசாயிகள் மரத்துல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியா அதை நாங்க போட்டோ எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டுறங்க.
0: சரிங்க.
1: அவங்க வந்து அதுக்குண்டான பதில் எங்களுக்கு கொடுத்துறாங்க. நான் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க விவசாயிகளுக்கு. இப்போ இதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இந்த நோய் இருந்தா இந்த மருந்து கொடுக்கணும், எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டியிலிருந்துங்க.
0: சரிங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான செயல்பாடுகள்ங்க. 8 வருஷமா செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் இத தவிர வேற அடுத்த கட்டம் எப்படி செய்யலாம்னு இருக்கீங்க?
1: அடுத்து வந்து சென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து 8 வருஷமா நாங்க அவங்களோட டை அப் வச்சுங்க, அவங்களோட இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியா இருக்கிறேங்க.
0: என்ன செய்யறீங்க விவசாயிகளுக்கு?
1: இந்த 1000 விவசாயிகளுக்கு என்னென்ன ஸ்கீம் மத்திய அரசு என்னென்ன ஸ்கீம் அறிவிக்குதோ அந்த ஸ்கீம சென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்களுக்கு.
0: ஒரு பாலமா இருக்கீங்க?
1: ஒரு பாலமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து போன 2025-26 எங்க கம்பெனிக்காக 1 கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு 250 விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து 42,000 ரூபாய்க்கு உண்டான ஸ்கீம் திட்டங்க. அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் நாங்க தான் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுங்க, செகண்ட் இயர் இப்ப ஆரம்பிக்கிறேங்க.
0: அது என்ன திட்டங்க? 42,000 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: இந்த திட்டத்தோட பேர் வந்து பிப்ஸ் சொல்லுவாங்க, PICCS. ஒரு விவசாயிக்கு வந்து 1 வருஷத்துக்கு 21,000 ரூபாய்க்கு உண்டான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இலவசமா கொடுத்துறாங்க. மரத்துல வந்து நோய் வந்து அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும், அதுக்கு உண்டான உரங்கள் என்ன, கரெக்டான உரம், சமமான உரம் மரத்துக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து மினிமம் ஒரு ஹெக்டேர்லேருந்து 2 ஹெக்டேருக்கு வந்து இலவசமா கொடுத்துட்றாங்க. இலவசமா ட்ரைனிங் எங்க மூலியமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மரத்துல வந்து எப்படி ரவுண்ட் எடுக்கிறது, எப்படி உரம் கொடுக்கணும், அந்த உரம் இலவசமா கொடுத்துட்றாங்க 2 வருஷத்துக்கு. அந்த ஸ்கீம் வந்து இப்ப நல்ல முறையில எங்க உடுமலைப்பேட்டை பகுதியில என்னுடைய கம்பெனி மூலமா 250 விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க.
0: 1000 விவசாயிகள் இருக்கிற இடத்துல ஒரு 250 விவசாயிகளுக்கு இதை செஞ்சிருக்கீங்க. மீதி விவசாயிகள் வந்து ஆகா எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டாங்களா?
1: கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணதாங்க. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுன்னு இப்ப எல்லா ஏரியா கொடுக்கணும்ல?
0: நிச்சயமா.
1: அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லயும் சென்னை மரம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பூரா கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கனால திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு அலாட்மெண்ட் 1 crore வைங்க.
0: சரிங்க.
1: அது வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்.
0: வாஸ்தவங்க, நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது.
1: தென்னை
0: வளர்ச்சி வாரியம் வந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் சொல்றாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க.
1: புதுசா தென்னை போடுறாங்க, பரப்பு விரிவாக்க திட்டம் தென்னை. புதுசா தென்னை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கறாங்க. இப்போ ஒரு விவசாயி 1 ஹெக்டேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 56,000 ரூபாய் மானிங்க. இந்த வருஷம் 28,000, அடுத்த வருஷம் 28,000. அவங்க வந்து பணமா வந்து அவங்க பேங்கே அனுப்பிச்சாங்க. அங்க இருந்து
0: விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும்
1: போயிடும். நாங்க வந்து மீடியேட்டரா இருந்து ஃபீல்டு எல்லாம் பார்த்து விசிட் பண்ணி கரெக்டா இருக்காங்கிறத பார்த்து அதை வெரிஃபை பண்ணி கொடுக்கறது மட்டும் எங்க வேலைங்க. அது வந்து போன வருஷம் மட்டும் எங்க கம்பெனில மட்டும் ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்தேங்க எங்க விவசாயிகளுக்கு.
0: அந்த 1000 விவசாயிகள்ல ஒரு சிலருக்கு
1: 200 விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்தேன். அதுல 250 விவசாயி, இதுல ஒரு 200 விவசாயிக்கு
0: 250 விவசாயிகள் வரைக்கும் பயனடைஞ்சிட்டாங்க.
1: அது வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு 250 பேருக்கு கொடுத்துருக்குங்க. மீதி பணம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கொடுத்துருதுங்க. அவங்க ஒரு 857 ரூபாய் நம்ம அவங்க போடுறாங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதிரி 7 லட்சம்.
0: 7 லட்சம்.
1: விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே, ஒரு தோட்டத்துல வேலை செய்யறவங்களும் அந்த பணத்தை கட்டிடலாங்க. பண்ணினா அவங்க கொடுத்துட்றாங்க. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாலும் கேரா சுரக்ஷான்னு ஒரு திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்திருக்குங்க. அதுல ஒரு இந்த வருஷம் 250 விவசாயிகளுக்கு நாங்க இது
0: பண்ணியிருக்கோம்.
1: எங்க கம்பெனி மூலமா 750 விவசாயிகள் பயன்பட்டுருக்காங்க இது வரைக்கும்.
0: அடுத்த கட்டம் வாங்கய்யா, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்க ஒரு தென்னை சாகுபடியாளர் இல்லீங்களா?
1: ஆமா ஆமா.
0: எத்தனை ஏக்கர் தென்னன் தோப்பு இருக்கு? எவ்வளவு காலமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 250 மரம் இருக்குங்க.
0: உங்களுடைய தென்னன் தோப்புல இருக்கிற அந்த தென்னை ரகம்னா என்ன ரகங்கய்யா?
1: அரசம்பட்டி ரகம்.
0: அரசம்பட்டி எல்லாம் நெட்டதா இல்லீங்களா?
1: நெட்டை எல்லாமே நெட்டதா.
0: இப்ப நெட்டை குட்டை எல்லாம் சொல்றாங்களே, அது வேண்டாங்களா?
1: நெட்டை குட்டை அது இப்ப நான் தண்ணி பொறுத்து இருக்கேன்.

0: நம்ம அரசம்பட்டி வந்து வறட்சியை தாங்கி வரும் கொஞ்சம். இப்ப நெட்டை குட்டை கொஞ்சம் தண்ணி அதிகமா வேணுங்க, குட்டை நெட்டைக்கும் தண்ணி ரொம்ப வேணுங்க. இது அரசம்பட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர்னா, இதே வந்து குட்டை நெட்டைக்கு ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வேணுங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வறட்சி பார்த்து நாங்க எங்க ஏரியா தண்ணி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணிக்கிறோங்க, நட்டிக்கிறோங்க, அந்த வெரைட்டி வாங்கி வச்சுக்கிறோம்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னையில என்ன விளைச்சல் கிடைக்குதுங்க?
0: ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜா 150 வரிசைக்கு 150 காய் வருங்க.
1: 150 நல்ல விளைச்சலுங்க,
0: நல்ல விளைச்சல 150 காய் வருங்க.
1: 180
0: வருங்க.
1: ஆமாங்க,
0: சுமாரானதுங்கமே 150 வருங்க. 150ங்கிறது ஒரு காய் 20 ரூபா இன்னைக்கு ரேட்னா ஒரு 3000 ரூபா, 75 ல இருந்து 100 ரூபா வரைக்கும் செலவு.
1: உங்களுடைய தென்னந்தோப்புல பொதுவான பராமரிப்பு முறைகள் நீங்க என்னென்ன கையாளுங்க?
0: சென்னை வளர்ச்சி வாரியம் என்னென்ன செய்தோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப மரத்துல நல்லா தண்ணி ரவுண்டா சுத்தி வரணும்னா ஒரு 3 அடி தள்ளி வட்டப்பாத்தி போடுவாங்க. அது வந்து அளந்து வட்டப்பாத்தி போட்டு தண்ணி கரெக்டா வேஸ்ட் இல்லாம வேருக்கு போய் சேர்றதுக்காக அந்த திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்துதுங்க. தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாம அந்த வேருக்கு கரெக்டா சென்னையோட மரத்தோட வேருக்கு போகணுங்கிறக்காக அந்த எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை நாங்க வந்து உபயோகிச்சுங்க. நாங்க இல்லாம மத்த விவசாயிகளுக்கும் சொல்றோங்க,
1: தமிழ்நாடு
0: மரத்துக்கு
1: வந்து
0: மரத்து மேலேயே கெட்டு போச்சு. ஒரு டெய்லி ஒரு 100 லிட்டர் ஒரு 15 நாள் கெட்டு போச்சு. அதுக்கு கொஞ்சம் எனக்கு நிறைய கொஞ்சம் அதுல வந்து நஷ்டமானதுனால இந்த வருஷம் உற்பத்தி கொஞ்சம் நிறுத்திட்டேன். நான் வந்து திருப்பூர் உழவர் சந்தையில முன்னாலேயே கடை இருந்ததுங்க, அங்க டெய்லி 50 லிட்டர் வித்துட்டு இருந்ததுங்க. டெய்லியும் திருப்பூர் உழவர் சந்தை அந்த சுற்றுப்பகுதியில் மட்டும் ஒரு 50 லிட்டர் டெய்லி சேல் பண்றதுங்க. அப்புறம் உடுமலைப்பேட்டையில டெய்லி 10-20 லிட்டர் ஒரு 100 லிட்டர் போயிட்டு இருந்ததுங்க. அந்த அந்த வெயில் அதிகமா எடுத்ததுங்க. அடுத்து முடிஞ்சதையுமே மறுபடியும் மழை ஆரம்பிச்சிச்சுங்க போன வருஷம். இந்த வருஷம் அந்த பிரச்சனை, போன வருஷம் பாத்தீங்கன்னா முடிஞ்சதையுமே மழை வந்துருச்சுங்க. மழை வந்தாலும் விற்காதுங்க, நீரை விற்காது. ஆனா இப்பவும் ரெடியா இருக்குங்க. எப்போ இது பண்ணாலும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற கண்டிஷன்ல நம்ம தோப்பு பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க.
1: ஒரு தென்னை விவசாயியா, ஒரு தென்னை விவசாயிகளின் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவரா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்கய்யா?
0: ஆலோசனை தென்னை பராமரிப்பு வந்து தினசரி கவனிக்கணுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உரம் வைக்கிறது வந்து சரியான முறையா உரம் வைக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருதுங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வந்து டெய்லி 10 லிட்டர்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு கரெக்டா அந்த 100 லிட்டர் வைங்க, 100 லிட்டர் கண்டிப்பா கொடுக்கணுங்க நாட்டு மரங்களுக்கு. அதே வந்து உங்களுக்கு டி குட்டை நட்டைனா டெய்லி 150 லிட்டர், 3 நாளைக்கு ஒரு 500 லிட்டர் இந்த ரவுண்ட்ல நிக்கணுங்க கரெக்டா. முதல் தண்ணிங்க, தென்னை விவசாயிகளும் முதல்ல வந்து தண்ணி இருக்கா அதை தான் பாக்கணுங்க. ரெண்டாவது அந்த உரத்துக்கு போகணுங்க, என்பிக்கு. அது ஃபர்ஸ்ட் என்பிக்கேங்க, அடுத்தது டானிக். இந்த மூணு தான் முக்கியமா கொடுக்க வேண்டியது இருக்கு. டானிக் இல்லைன்னா கூட நீங்க இதுல மண்ணிலையும் கூட கொடுக்கலாங்க.
1: மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ்
0: மண்ணிலையும் கூட கொடுக்கலாங்க. அது மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ்
1: மத்தபடி
0: மூணு வந்து முக்கியமா கடைபிடிக்கணும்.
1: நோய் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு அப்பப்ப நீங்க தினமும் பார்க்கணும்.
0: அதுக்கு உண்டான உடனடியா அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிடுவானுங்க. பேர்ல மருந்து கட்டுறதுங்க, மருந்து வந்து குருத்தலம் நோய் வந்து ஊத்தி விடுறது. அப்புறம் வெள்ளை பூச்சி தாக்குதல் இப்ப அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் போய்
1: ஒருங்கிணைந்து தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசி சொல்லுங்க.
0: 93 44
1: 92 1000.

0: 1000
1: 1000
0: தொடர்பு கொள்றங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
4: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
5: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
6: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
4: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேரம் 8:45:30.
8: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்கள். நேர்களே, முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் அல்ல, அது அனுபவத்தின் அழகான பருவம். வயது கூடலாம், ஆனால் உடலும் மனமும் இளமையாக இருக்க முடியும். அதற்கு எளிமையான இயற்கையான வழி யோக முறை மட்டுமே.
9: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரியத்தில் வளர்ந்த இந்த கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யோகா என்ற சொல் யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலையும் மனதையும் இணைத்து சமநிலையான வாழ்க்கையை வாழ உதவுவதே யோகாவின் நோக்கம். பழங்கால முனிவர்கள் மனிதன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ இதன் முறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கடைபிடித்து வருகின்றனர். அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் தூங்குவது போல், சாப்பிடுவது போல், அன்றாட நிகழ்வில் ஒரு நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியத்தில் இருப்பதை நாம் உணர முடியும். நம்மளுடைய உடல் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலோடு தான் நம்ம வந்திருக்கோம்.

இருக்கும். ஸோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது அது வெறும் சதைக்கோளங்களுக்கு மட்டுமே செய்யப்படுறது. ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்யுது. ஒரு 21 ஆசனங்கள் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் மூலியமாக நம்ம உடலில் உள்ள நாளமில்லா சுரபிகள், சக்கராசுன்னு சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம முழுமையாக இயக்க முடியும். அப்படி இயக்கும்போது உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்கிறது. அதாவது பேசிக் சக்ரா, அதாவது மூலாதார சக்ராஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்குது. மச்சாசனம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் அந்த சக்ராஸை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணி அது சம்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். புஜங்காசனம் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை வந்து இயக்கக்கூடியது. அந்த ஹார்ட் அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் வந்து ஒரு டோபமின் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். அதனால் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அனைத்து மக்களுடையும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். சமுதாயத்தில் நமக்கு அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம உடல் மூலியமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். முதியவர்கள் என்று யோகா செஞ்சதுக்கப்புறம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முதியவர்கள் வந்து முதியவர்களாக அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. அந்த யோகா ஆசனங்கள் செய்யும்போது அவங்களோட வயது வேணால் முதியதாகலாம், ஆனால் அவங்க எப்போவுமே இளமையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோகாவை முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட உடலுக்கு தகுந்த அளவில் அவங்க வளர்ச்சி செய்யணும். இப்போ வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கைகளை கீழே தொடுறது, சேரை பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, சில இந்த மாதிரி ஆசனங்களை சேர் ஹெல்ப்போட, சேர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. இப்போது சில கயிறு மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில யோகா பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூலியமாக அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆசனங்களை படிப்படியாக மெதுவாக அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக வளைச்சி முழுமையாக அந்த ஆசனங்களை அவங்க செய்ய முடியும். அந்த போச்சஸில் அவங்க செய்யும்போது சில தலகாணிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது அவங்க அந்த ஆசனங்களை அதோட இறுதி நிலையை முழுமையாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையும் போது மற்றவங்க செஞ்ச அந்த ஆசனங்கள் என்ன பலன் வந்து கிடைக்கோ அதே பலன் வந்து அதை விடையும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏஜில் நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க யோகா செய்யும்போது இளைஞர்களுக்கு எந்த அளவு பிளட் சர்க்குலேஷன், அதாவது அந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் முதியவர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி முறையான வகையில் செய்யும்போது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அவங்க வயது வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணாது. அவங்களும் இளமையாகவே இருப்பாங்க. முக்கியமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, அவங்களோட மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம யோகா வந்து செய்யும்போது அவங்களோட உடலையும் மனசையும் அவங்க முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சர்வ அங்க ஆசனம், இந்த சர்வ அங்க ஆசனம்ன்றது சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம் இது. அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க முழுமையாக ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றங்கள், 24 மணி நேரமும் அவங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்களுடைய உடல் சார்ந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆசனங்கள், சில பிராணாயாமா, சில முத்திரைகள், சில தியான முறைகள் செய்யும்போது சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க செய்யும்போது ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸை அவங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையிலையும் முழுமையாக ஒரு மாற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் யோசிக்கிறதில்ல, அவங்களும் யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு உடலில் சில ஹார்மோன்ஸுன்றது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க இந்த முறைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு இதில் வந்து அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா வேலைகளையும் முழுமையாக செஞ்சிக்கிட்டு இருக்காங்க.

அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கோவப்படாமல் அவங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக உடலில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு யோக ஆசனங்கள், பிராணாயாமா 10 to 15 நிமிஷம் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க இதிலிருந்து முழுசாக எடுத்துக்க முடியும். உடலில் வந்து ஆக்சிஜன், அதாவது பிராணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உயிர்ப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதை முழுமையாக அவங்க வந்து செய்ய முடியும். சில ஆசனங்கள், அதாவது சூரிய நமஸ்காரம், இதை அவங்க செய்யும்போது அவங்க உடம்பில் இருக்கிற 72 நாடிகளும் முழுமையாக வேலை செய்யும். அதை வந்து இயக்கி அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடம்புல ஆக்சிஜன் ஃப்ளோ, அதாவது பிராணாவும் அதிகரிக்கும். இது போக புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், ஜானுசிரசாசனம், இதுதான் பெண்களுக்கான சிறந்த ஆசனங்கள். பெண்கள் வந்து அவங்க வந்து முதல்ல ஆசனங்கள் வந்து ஒரு 10 வயசில் வந்து செய்கிற ஆசனங்களை வந்து ஒரு 16 வயசில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 16 வயசில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு 21 வயசில் செய்ய முடியாது. 21 வயசுலன்றது 36 வயசில் பண்ண முடியாது. 36 வயசுலன்றது 46ல் பண்ண முடியாது. 46ல்ன்றது ஒரு 52ல் பண்ண முடியாது. இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய போன் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதை நீங்கள் சடனாக போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ முறைப்படி முதல்லேருந்து நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைங்கள ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், ஒரு வயதிற்கு மேலே உங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது மூட்டுகள், ஒவ்வொரு அசைவும், உடலில் அசையக்கூடிய மணிக்கட்டு, மூட்டு, கால், இந்த அசைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து இயக்கணும். அந்த இடங்களை மட்டும் நீங்கள் இயக்கும்போதே உடம்புல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா சில ஆசன முறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்குது, அதை நீங்கள் வந்து ஹீட்டாக்காமல் டைரெக்டாக நீங்கள் வளைக்கும் போது அந்த இரும்பு கம்பி வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுடைய போனை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வராமல் நீங்கள் பண்ணும்போது உடலில் சில சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கிரியாசன்னு சொல்கிற அந்த அசையும் நிலை ஆசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்களை நீங்கள் செஞ்சால் உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையாக ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உஷ்ட்ராசனம், இது வந்து பெண்களுக்குன்னே உரிய ஆசனம். அவங்க வந்து குழந்தை பேரை பெற்றெடுக்கும்போது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து, வயிறில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து முழுமையாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளோ அற்புதமான ஆசனம். இதை அவங்க பெண்கள் செய்யும்போது அவங்களுக்கு அவங்க இளமை காலத்தில் வயிறு எப்படி இருந்ததோ அதே அளவு வயிறு வந்து அது கொண்டு வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் பெண்களுக்கு இடுப்பு சதைகள் விரிஞ்சிக்கிட்டே போகும். அதனால் அவங்க வயதான தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஜானுசிரசாசனம், சிசுபாலாசனம், இந்த இரண்டு ஆசனங்களையும் செய்யும்போது அவங்களுடைய இடுப்பு வந்து ஒடுக்க முடியும். உடுக்கை போன்ற இடுப்பு இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு இளமையாக தெரிவாங்க. இந்த ஆசன முறைகளை அவங்க அந்த சரியான மூச்சு பயன்படுத்தி செய்யும்போது அந்த இடுப்பு சதைகளையும் நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உடலே வந்து கோயில், உத்தமன் குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயிலை வந்து எப்படி அவங்க பராமரிக்கணும், என்ன மாதிரி அந்த கோயிலை பார்த்துக்கணும், அந்த கோயிலை எப்படி சரியாக வச்சுக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகள் யோகாவில் இருக்குது. அதை அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற உத்தமன் இறைவன் அப்படிங்கிறவங்க, அதுக்குள்ளே இருக்கிற அந்த மனம், அந்த மனசை வந்து அவங்க முறையாக வந்து சரி பண்ணிக்கும் போது, அந்த மனசுக்கான சில விஷயங்களை தியான முறைகளில் அவங்க எடுத்துக்கும் போது அவங்க ஹெல்த்தையும், அந்த மனநிலையை சரி பண்ணும் மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலைகளில் ஹெல்த் சரி பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. மருந்தே இல்லாமல் மருத்துவத்திற்கு அப்பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இந்த யோகா தியான முறைகளில் தான் இருக்குது. இது வந்து அவங்க பண்ணும்போது அவங்களோட இன்னர் இன்ஜினியரிங் சரியாகும் போது அவங்களோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வலிமையான உடல் தெளிவான மனதை உருவாக்குகிறது. தெளிவான மனம் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. தினமும் அரை மணி நேரம் யோகா செய்வது மிகவும் சரியான ஒரு முறையாக இருக்கும். செல்வம் இழந்தால் சிறிது இழந்ததாகும், நேரம் இழந்தால் அதிகம் இழந்ததாகும், ஆரோக்கியம் இழந்தால் அனைத்தையும் இழந்ததாகும். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எளிய பாதைதான் யோகா. இதை மன நிறைவோடையும், அதாவது பிரசன்ட் மூமெண்ட், ஃபாஸ்ட் ஃபியூச்சரில் இல்லாமல் இந்த நிமிடம் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும்

0: யோகா தான். அதை நம்ம முழுமையாக கடைபிடிக்கும் போது யோகா வந்து உங்களுக்கு முழுமையாக உடல் மனதில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயது அதிகரிப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வயது அதிகரிக்கும் விதத்தை ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.
1: முதுமை என்பது வயதின் எண்ணிக்கை மட்டுமல்ல, வாழும் விதத்தின் வெளிப்பாடும் கூட. யோகாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றினால் முதுமையும் மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, நோயற்றதாக அமையும். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது யோகாவுக்காக ஒதுக்குவோம். ஆரோக்கியமான இனிமையான முதுமையை வரவேற்போம். நன்றி நேர்களே. இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் தியாகராஜன், அமைப்பில் உதவி எம் சுப்புலட்சுமி, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. டாக்டர் ஆர். ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ். சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. மாமவ சதா ஜனனி. சுவாதி திருநாள் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கானடா ராகம் ரூபகதாளம்.

கானடா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை கேட்டும் தொடர்ந்து நாட்டை ராகத்தில் சரசி ருகாசன பிரியே புலியூர் துரைசுவாமி கீர்த்தனை ஆதி தாளம்.

நேரம் 9:26:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி எவரி மாட்ட தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

காம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்டோம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 10:02. நேயர்கள் இனி கேட்கலாம் முத்துச் சிதறல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவை

களிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே.

0: நாட்டில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: முத்துச்சிதறலில் ஒழிக்கிறது அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒலிக்கிறது ஆடுபுலி ஆட்டம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் எல்லார் அஞ்சலி பாடியுள்ள பாடல்.

0: முத்துச்சிதறல் ரசித்தோம். மீண்டும் திரைப்பட பாடல்கள். 11:02 தேன் சிந்தும் நேரத்தில் ஒலிக்கும். இனி தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யூ சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். தேன் சிந்தும் நேரம் இது.

0: கவிதை பாடும் அலைகள் படத்திற்காக ஒலித்தது மனு சித்ரா பாடியிருந்த பாடல்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேரம் 11:17. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்கிறது

மண்ணுக்குள் வைரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் பாடிய எஸ் ஜானகி இனி பி ஜெயச்சந்திரனுடன் பாடியுள்ள பாடல் படம் காலையும் நீயே மாலையும் நீயே.

வேதம் புதிது படத்திற்காக பாடினார்கள் மனு எஸ். ஜானகி. நேரம் 11:41. இனிய பாடல்களுடன் இணைந்துள்ளோம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில்.

கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த அந்த பாடலின் படம் நேரம் நல்லா இருக்கு. பூவுக்குள் பூகம்பம் படத்திற்காக பாடிக்கொண்டிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
1: ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் தரும் நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் உரிமை கீதம் படத்திலிருந்து.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் நண்பகல் 12 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியலை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்பதற்கு முன்
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பன்னிரண்டு 10:00 சங்கீத சாரல். ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து வெள்ளிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். இணையதள வழிக்கல்வி தனியார் இணையதள வழிக்கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், குடல் நலத்தை காக்கலாம். தகவல் உங்களுக்காக, ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள். 2:15 திரையகானம், 2:40 விளையாட்டரங்கம். யோக கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி.
4: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
5: காய்கறி பயிர்களில் தலைசத்தானது பயிர் நன்றாக வளர்வதற்கும் அதிக கிளைகளை உருவாக்குவதற்காகவும் பயன்படுகிறது. இதே மணிசத்தானது காய்கறி பயிர்களின் வேர்கள் பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும், அதே போன்று பூ மற்றும் காய் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மணிசத்தானது பயன்படுகிறது. சாம்பல் சத்தானது செடிகள் நன்றாக வளர்வதற்கும் மற்றும் காய்களின் தரம் மற்றும் காய்களின் அளவை பெருக்குவதற்கும் இந்த சாம்பல் சத்தானது பயன்படுத்தப்படுகிறது.
4: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை. பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: with his goals adding another impressive accomplishment to his storied career. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 12:10. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். சபாபதிக்கு கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

இன்றிரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் மாதம் 24 பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்

0: சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றஞ்சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி

0: காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50, ஆகாஷ்வாணி. தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 12:51. மெல்லிசை ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி இயற்றிய பாடல் பாடியுள்ளார்கள் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர்.

நிறைவாக ஒலிக்கிறது பேராசிரியர் கே அன்பழகன் இயற்றிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடியுள்ளார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே வீரமணி.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவி குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவி குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவி குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவி குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த

ஜப்பான் ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: வாங்க பேசலாம் பக்கத்தில் இணையதள வழிக்கல்வி. இதில் தனியார் இணையதள வழிக்கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிக்காக மாலதி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. எல்லாருக்குமே படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி அப்படின்றது எல்லா குழந்தைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட அறிவுறுத்தலும். ஏன்னா கல்வி மட்டும்தான் அழிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம். இந்த கல்வி அப்படின்றது இப்போ நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு பல நிலைகளை அடைந்து இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த இணையதளம் அப்படின்றது பிரபலமானதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா எல்லா குழந்தைகளுக்குமே, அதாவது கிராமப்புறம் மட்டும் இல்ல, நகர்ப்புறம் மட்டும் இல்ல, எந்த மூளை முடுக்கல நீங்க இருந்தீங்கனாலும் இந்த இணையதளம் மூலமா உங்களுக்கு தேவையான கல்வி, உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படின்ற ஒரு வாய்ப்பை தான் இவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: உங்களை பத்தின அறிமுகம் எங்களுக்காக.
2: நான் ஒரு ஆன்லைன் இணையதளத்தை நடத்திட்டு வரேன், எம்கியூப் டியூஷன்ஸ்னு. நாம ஒரு 40 countries கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு டீச்சரா ஆரம்பிச்ச என்னோட பயணம் இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினரா உங்க முன்னாடி ஒரு க்ரோ ஆகி நிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு எங்க அப்பா அம்மா கொடுத்த ஆசிர்வாதமும் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட், என் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கிய கான்ட்ரிபியூஷன்ல இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றேன்.
1: இப்ப இந்த இணையதளம் வழியாக இந்த டியூஷன் அப்படின்றது வந்து நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கீங்க, எப்படி இது சாத்தியமானது? நீங்க உங்களோட குவாலிபிகேஷன் அப்படின்னு பாக்கும்போது நீங்க ஒரு ஆசிரியர் பணிக்கான அத்தனை தகுதியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு புது விதத்தை நாம எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள எப்படி உதயமானது?
2: ஃபர்ஸ்ட் மேம், நம்ம வந்து ஃபாரின்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆஃப்டர் மேரேஜ். நம்ம போய் இருந்தப்போ ஒரு US கம்பெனியோட கனெக்ட் ஆயிட்டேன். அப்ப இன்டர்நெட் பூமான புதுது. இன்டர்நெட்ங்கிறது அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. இன்டர்நெட்டே பரிச்சயம் கிடையாதுங்கும் போது ஆன்லைன் வழி கல்வி வந்து அவ்வளவு கிடையாது. அங்க ஒரு ஆட் பார்த்தேன் நான், இந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, டியூட்டர்ஸ், ஆன்லைன் டியூட்டர்ஸ் வேணும், ஆன்லைன் வழியா நீங்க மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் நீங்க டீச் பண்ணலான்னு. நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம். ஏன்னா அது புதுது, அது வீட்டில் படிச்சுட்டு ஐடியலாக இருக்கும் போது நம்ம வை கான் வி ட்ரை அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் நம்ம செலக்டும் ஆனோம். அதுலேருந்து கன்சிடர், நான் ஒரு பயாலஜி டீச்சர், என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டாங்கன்னா ஐம் நாட் எனஃப் வெல் குவாலிஃபைடுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னன்னா, என்னைய சார்ந்த எனக்கு பரிச்சயமான கான்டாக்ட்ஸுக்கு நான் அதை டைரக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு டீம் அப் ஆனாங்க என் கூட. தட் இஸ் ஹவ் ஒரு கம்பெனியாக இது வந்து உருவானது.
1: அதாவது இணையதள கல்வி

0: அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இப்ப சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. முதல்லாம் பார்த்தோம்னா நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதில கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த இணையதள வழியான இந்த கல்வி பரிமாற்றம் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்ப வந்து இதை வந்து நான் பிஃபோர் கொரோனா அண்ட் ஆப்டர் கொரோனான்னு பாக்குறேன். பிஃபோர் கொரோனா பீரியட்ல ஒரு பரிச்சயம் இல்லாட்டினாலும் ஆன்லைன் மோடு வந்து கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் நல்லா பூம் ஆயிருக்குது. நம்ம நினைக்கிறோம் மேக்ஸ் எப்படி வந்து டீச் பண்ணலாம் ஆன்லைன்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போதே இப்படி இருக்குது, சேலஞ்சஸ் இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அதை எவ்வளவு தூரம் எராடிகேட் பண்ணி ஒரு டீம் அப் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கீனா இருக்கோம்.
0: இப்ப இந்த இனத்தல வழியான இந்த கல்வி முறையில என்னென்ன மாதிரியான கல்வி அதாவது பாடத்திட்டங்கள் இது எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க?
1: நீங்க கேக்குறது என்னோட சேலஞ்சஸ் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபீல் பண்றோம், அதே மாதிரி என்ன லெசன் பிளானிங் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறதே சேலஞ்சா இருந்தது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லெசன் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லெசன் பிளானிங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அகாமடேட் பண்ண முடியாது. இங்க வந்து இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நான் உருவாக்குனதே என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் லேர்னிங் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ஒரே சிங்கிள் மெத்தடாலஜி வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடாப்டபிள் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் லெசன் பிளான் இல்லை, இங்க பர்சனலைஸ் டியூட்டரிங் தான். ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரியான லெசன் பிளான் உருவாக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரியான பாத்வேல டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட டிராவல் பண்றாங்க.
0: இப்ப பாடத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விருப்பங்களோட வருவாங்க. சில குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மொழி கத்துக்கணும், குறிப்பா எல்லாருமே சிரமப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிதமாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான வழிகாட்டு முறைகள் இல்ல கையாளும் முறைகள் அப்படின்றது இந்த இணையதள கல்வியில வாய்ப்பு நிறைய இருக்கு.
1: இப்ப சிஸ்டம் மூலமா நம்ம அப்ரோச் பண்றதால நம்மளுக்கு டீச்சிங் எய்ட்ஸ்ங்கிறது விசுவலைஸா காமிக்கும் போது ஒரு கான்செப்ட் நல்லா கிடைக்குது. இப்போ ஹைட்ரஜனையும் குளோரினையும் சேர்த்தா ஹைட்ரோக்ளோரிக் கிடைக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது அப்படிங்கறது. இப்போ H2NO சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது ஒரு அனிமேஷன் மூலமா எங்களால காமிக்க முடியுது. வெல், அது ஒரு ரியல் டைம் கிளாஸ்லயும் காமிக்க முடியும். ஒரு ஆன்லைனுங்கும் போது எவ்வளவு தூரம் அந்த ஸ்டூடெண்ட், ஏன்னா ஆன்லைன்ல இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. இப்ப வெளிநாடுகள்ல தான் எங்களோட பயணம் இருக்குது. இப்ப வெளிநாட்டுல வந்து என்னன்னா இங்கேயுமே கூட எல்லா நேரத்திலையும் அப்பா அம்மா குழந்தைங்க பக்கத்துல இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல என்கேஜ் பண்ணிட்டோம்னா இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும், இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கும், கரெக்டா? அப்போ என்ன செய்யணும், நம்ம அவங்களை க்ளோஸா மானிட்டர் பண்ணணும்னா அவங்கள விருப்பப்பட வைக்கணும் கிளாஸ்ல. அவங்க ரியல் டைமா என்தூசியாஸ்டிக்கா ஆனா மட்டும்தான் நம்மளால அதை வந்து வெல் இனஃபா கொடுக்க முடியும். அப்படிங்கும் போது நீங்க கேக்குற மாதிரி ஒரு லெசன் பிளானிங் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்றத அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி காயின் பண்ணும் போது எங்களுக்கு அந்த ப்ராசஸ் இன்னும் சிம்பிளிஃபைடா முடிஞ்சிடுது.
0: இப்ப இணையதளம் வழியாக இந்த மாதிரி நீங்க டியூட்டரா நிறைய பேரை வந்து எடுக்கிறீங்க, நிறைய பாடத்திட்டங்களையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. இப்ப நிறைய நீங்க சொல்லும் போது சொன்னீங்க கிட்டத்தட்ட 40 countriesக்கும் மேல நாங்க வந்து இணையதள கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு வெளிநாட்டு வேலைக்காக நீங்க போக ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இதுக்கான காலகட்டம் எப்படி இருந்தது, இதற்கான ஓட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: இது எதுவுமே ப்ரீ பிளான்ட் கிடையாது நம்மளுக்கு. நம்ம இதை ஒரு கம்பெனியா மாத்தணும், நான் வந்து ஆன்லைன்ல பூம் ஆக போறேன், நம்ப மாட்டேங்க. ஒரு 250 rupees தான் என்னோட ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாக்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், இதுல 0 investment. அதிகபட்சமா ஒரு மொபைல் ஒன்னு வாங்கியிருப்பேன், ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஒரு மொபைல் ஒரு இன்டர்நெட்டோட கிடைச்சது எனக்கு, அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். மிச்சப்படி ஒரு 0 investment. அண்ட் பெண்ணுக்கே உண்டான சவால்கள் ஜாஸ்தியா இருந்தது. நான் உள்ள வர்றேன், எனக்கு ஒரு கை குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் நான், அவங்கள வச்சுட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலா ஒரு இன்லாஸ் வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. த்ரூ அவுட் த இது வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துல இருந்து ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸை வந்து பேலன்ஸ் பண்றது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலஞ்சு நினைக்கிறேன். நிறைய பேர் அதனால வந்து முன்னாடி வரமாட்டுறாங்க, அப்படியே பேக்வர்டாவே இருந்துடுறாங்க. எனக்கு என்னன்னா நீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க, ஆட்டோமேட்டிக்கா பாதை உருவாயிருங்க.
0: கிட்டத்தட்ட எவ்வளவு வருடங்களாக இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு? இப்ப
1: ஆல்மோஸ்ட் 20 வருஷம்.
0: கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அப்படின்னும் போது இப்ப நீங்க பாக்குறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு?
1: இப்ப நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் வந்து என்னை ரொம்ப ரெஸ்பான்சிபிளா மாத்திருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் வந்து என்னை அடிச்சாலும் நம்ம டிட்டர்மைண்டா முன்னோட்டி போற மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. இது வந்து எங்க அப்பா அம்மா நான் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த ஆசிர்வாதம், அண்ட் அப்பா சொன்ன அந்த ஹானஸ்டி ஆகட்டும், அம்மா சொல்லி கொடுத்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொன்னதாகட்டும், இல்ல என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் ஆகட்டும், இதுவும் ரொம்ப குரூஷியல்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாட்டினா நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது இல்லையா?
0: அதாவது உங்களோட பயணம் அப்படின்றது வந்து இந்த பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கீங்க.

0: அந்த அளவுக்கு வெற்றிகரமா இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம இந்திய அளவுல நம்ம கேக்குறோம். இப்ப பார்க்கும்போது இப்ப நிறைய குழந்தைகள் வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட தான் வராங்க.
1: கண்டிப்பா.
0: அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்க என்னென்ன வழிகாட்டுதலை அவங்களுக்கு காமிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குழந்தைங்களை மார்க் மட்டும் வச்சு பார்க்காதீங்க. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு ரெண்டு பசங்க, பெரிய பையன் மாதிரி சின்ன பையன் கிடையாது, சின்ன பையன் மாதிரி பெரிய, ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலியில ஒரே சிஸ்டம்ல இருந்து தான் வளர்றாங்க. நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் ஆனா ரெண்டு பேர்ட்டையும் ஒரே இன்புட் கொடுக்குறேன்னா அவுட்புட் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும். அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. நல்லா படிக்கிற குழந்தை நல்லா வரையாது, நல்லா வரைகிற குழந்தை நல்லா பேசாது. ஒரு குழந்தைக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா வரும், ஒரு குழந்தைக்கு பாடுறது நல்லா வரும். அதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன மாதிரியா அதை நர்ச்சர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கான பாதையை ஒரு பேரண்டா இருந்து உருவாக்கி கொடுங்க. கைடன்ஸ் பண்ணோம்னா நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆஃப் ஆயிடுவாங்க.
0: பர்சனலைஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க அதிகமா சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுக்கான அந்த தனித்திறமையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கல்வி முறைய நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்ககிட்ட வர்ற ஒரு டீச்சர்ஸ் அப்படின்றவங்க வர்றவங்க எந்த பேசிக் குவாலிபிகேஷனோட அவங்கள இதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி நீங்க இந்த மாணவர்களுக்கு கொண்டு செல்றீங்க?
1: கண்டிப்பா வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தான் வர்றாங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சவங்களாவோ இல்ல மாஸ்டர்ஸ் வித் பிஎட் ஆர் மாஸ்டர்ஸ் டாக்டரேட் முடிச்சவங்களா இருக்காங்க. பேக்ரவுண்ட் குவாலிபிகேஷன் நம்ம வெரிஃபை பண்றதே குவாலிபிகேஷன் வந்து இதுதான் பேசிக். அண்ட் ஃபாலோட் பை அவங்களுக்கு வந்து நம்ம 3 rounds ஆஃப் இன்டர்வியூ வைக்கிறோம். அந்த இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூலேயுமே நிறைய பேர் வந்து ப்ரொஃபிஷியண்டாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்க, ஆனால் வந்து ஸ்போக்கன் இருக்காது நம்ம ஆளுங்களுக்கு. ஆனால் அங்கே ஃபாரினில் நம்ம கொடுக்கும் போதில் அவங்களுக்கு ஸ்போக்கன் இல்லைன்னா ப்ரொஃபிஷியண்டாக இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க, ஆக்சன்ட் பார்ப்பாங்க முக்கியமாக. அப்போ அவங்களுக்கு ஆக்சன்ட்டையும் சேர்த்து நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு குவாலிஃபை ஆக்கி ஸ்டேஜில் நிப்பாட்டுறோம்.
0: இதுக்கான தனி பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எதுவும் கொடுப்பீங்களா?
1: தேவைப்படுறவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள். எல்லாருக்கும் அது அப்ளை ஆகாது. நான் சொன்ன மாதிரி ட்ரெயின்டு டீச்சர்ஸாக தான் வர்றாங்க. தேவ் ஆல்ரெடி ஒர்க்ட் இன் சம்வேர். அப்படி வரும்போதுல அதுக்கான அவசியம் இல்லை எங்களுக்கு. தேவைப்படுற இடத்துல கொடுக்குறோம்.
0: இப்ப எல்லார்ட்டையும் கேக்குறது தான், இந்த மாதிரி ஒரு இணையதள கல்வி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு புது வாய்ப்பு தான். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த இணையதள கல்வி அப்படின்றத அதிக அளவுல ஊக்குவிக்கிறாங்க.
1: நிச்சயமா.
0: அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கைடரா, ஒரு வழிகாட்டியா இப்ப வர்ற நம்ம இளம் பெண்களுக்கு என்ன சொல்லலாம்? அதே சமயம் நீங்க சந்திக்கிற சவால்களை எப்படி எதிர்கொண்டு முன்னேறி போயிட்டு இருக்கீங்க?
1: நான் சொன்ன மாதிரி பேசிக்கா ப்ரொமினன்ட் என்னோட சவால் என்னவா இருந்ததுன்னா ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்றது. அது கண்டிப்பா வந்து நம்மளோட எஃபோர்ட்டும் வேணும். அதுல எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே செட் பேக் ஆயிடுறாங்க. எப்படியா இருக்குமோ, என்ன செய்யுமோ, இப் நாட் அ ஸ்டார் இன் த ஸ்கை பி அ லேம்ப் அட் ஹோம்னு வாங்க. எல்லாரும் பெரிய சாதனையாளர் ஆகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உண்டாக்குனீங்கனாலே அதுவே பெரிய சக்சஸ் தான். இப்போ நான் பார்த்த வரையும் பெண்கள் என்னன்னா இங்கே ஒர்க் பண்ணுற டியூட்டர்ஸே கூட நிறைய தயங்குறாங்க. ஆன்லைன் எப்படி இருக்குமோ, சேஃபாக இருக்குமா, ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுவாங்களா, அந்த ஹெசிடேஷன்ல என்ன ஆகுது, ஒரு குவாலிஃபைடான ஒரு கேண்டிடேச்சர் தனக்கு விருப்பமான ஒரு பயணத்தில் கால் எடுத்து வைக்க கூட தயங்குறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமே, அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களோட ஹெசிடேஷன் தான் உங்களோட பெரிய செட்பேக்னு நான் நினைக்கிறேன்.
0: எல்லாருமே வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஆசிரியர், இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு எந்த வகையில பயனளிக்க கூடியதா இருக்கு?
1: இன்டர்நெட் வந்து இப்போ நம்மளோட லேர்னிங்கை இன்னும் கொஞ்சம் அக்சஸபிளாக மாற்றிருக்கு. எனக்கு ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் திங்ஸ் எல்லாம் புரியாது படிக்கும்போது. அது யார்கிட்டடா போய் கேட்கலன்னா நம்மளுக்கு அந்த பீரியடில் ரொம்ப தயக்கம் நம்ம ஆசிரியர்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு, பயம், மரியாதை கலந்த பயம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜியை இன்னும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நல்ல விதமாக. வெறும் கேமிங் சிஸ்டமோ வேற எப்படியுமோ முதல்ல வந்து தைரியமாக க்வெஸ்டின் கேளுங்க. கிளாஸில் நிறைய பிள்ளைங்க வந்து அது பண்ணுறதில்ல, அப்படியே வந்து கேட்டா என்ன ஆகும், அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே பேசாம இருந்துடுறாங்க. முதல்ல தைரியமா குவெஸ்டின் கேட்க முன்வாங்க. ரெண்டாவது என்னன்னா டெக்னாலஜியை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப டெக்னாலஜி நல்ல விதமா பூம் ஆயிருச்சு. அதுல வந்து எல்லா இதுலயுமே உள்ள மாதிரி நெகட்டிவ் சைடும் இருக்கதான் செய்யுது. அதை எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க மாத்திக்க முடியுமோ மாத்திக்கோங்க. ஒரு கான்செப்ட் புரியலையா, அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சேனல்ல போய் போட்டு பாக்கலாம். நீங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். நீங்க லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம மிச்சவங்களையும் லேர்ன் பண்ண வைக்கலாம்.
0: இப்போ டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரேஷியோ நீங்க எந்த அளவுக்கு இங்க மெயின்டைன் பண்றீங்க?
1: இது வந்து 1-on-1 தான். ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரு டீச்சர் வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. இட் இஸ் நாட் அ குரூப் கிளாஸுங்க. பர்சனலைஸ் லேர்னிங்கிறதோட அர்த்தமே அதானே. 10 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஒரு டியூட்டர்

0: வைக்கும்போது நிறைய பேரு டம்பாவே இருந்துருவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாருக்கும் அந்த லேர்னிங் போய் சேரணும். எல்லாரோட அட்டென்ஷன் ஸ்பேனும் டிஃப்ரெண்ட் அண்ட் எல்லாரோட லேர்னிங்கும் டிஃப்ரெண்டா இருக்குது. அதனால ஒரு சிங்கிள் டீச்சர் வில் ஹேண்டில் ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட்.
1: இப்ப இந்த ட்ரைனிங் வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும் கொடுக்கறதா, இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸோ வீடியோ மூலமாவோ அவங்களுக்கு தகவல்கள் எதுவும் நம்ம வந்து பரிமாற மாதிரி இருக்குமா?
0: ஒரு பிரைவேட் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அந்த பிரைவேட் மீட்டிங்கில் என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம், ஆன்லைனில் வந்து என்ன பேரியர் வரும், ஆன்லைனில் வந்து ஒரு குழந்தைய ஆக்டிவாக வச்சுக்கிறது 3.5 இயர்ஸ் எல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா, அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை, கேர்டேக்கர் இருக்காங்கன்னாக்க கேர்டேக்கர் வந்து பர்சனலைஸ்ட் பர்சனாக ஆக மாட்டாங்க. அப்போ ஒரு டீச்சராக இந்த சைடில் இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் யூகேல உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டை உட்கார வைக்கணும் ஒரு பேபியை. ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம சந்திக்கிற முதல் சவால் என்னென்னா, நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை என்கேஜபிளாக வச்சுக்கணும். அதுக்கான ட்ரைனிங்கையும் சேர்த்து நம்ம தர்றோம். அப்போது நீங்கள் விஷுவலாக நிறையா கொடுத்தீங்க அப்படின்னாக்க என்துவாயி அந்த குழந்தை உட்காரும். ஸோ விஷுவலாக கொடுக்கறதாகட்டும், பேரியர் ஹேண்டில் பண்ணுறதா

0: வர வைக்கணும் ஒரு பேபியை. ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம சந்திக்கிற முதல் சவால் என்னென்னா, நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை என்கேஜபிளாக வச்சுக்கணும். அதுக்கான ட்ரைனிங்கையும் சேர்த்து நம்ம தர்றோம். அப்போது நீங்கள் விஷுவலாக நிறையா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்துவாயி அந்த குழந்தை உட்காரும். ஸோ விஷுவலாக கொடுக்கறதாகட்டும், பேரியர் ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்க டெலிவர் பண்ணுறது லெசனை வந்து எவ்வளவு தூரம் டெலிவர் பண்ணணும், ப்ரீ பிளான் எவ்வளவு பண்ணிக்கணும், எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம்.
1: அப்போ இந்த டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்கு. இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து யூகே, யூஎஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இப்ப நமக்கு இரவா இருக்கும் போது அங்க பகலா இருக்கும், நமக்கு பகலா இருக்கும் போது அங்க இரவா இருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க வந்து ஒரு டியூட்டரை அரேஞ்ச் பண்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு வேலை பழுவும் பாதிக்க கூடாது, அதே சமயம் அவங்களோட வேலையும் ஈஸியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இதுக்கான ஒரு பேட்டர்ன் எதுவும் நீங்க வச்சிருக்கீங்களா?
0: கண்டிப்பா, நம்ம ஒரு டைம் வச்சிருக்கோம். ஒரு டைம், இவ்வளவு டைம் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. வி ஆர் ஸ்டார்டிங் பை 4 AM. சில சமயத்துல 3 AM கூட ஆரம்பிச்சிடணும், வேற வழி கிடையாது. அண்ட் 12 in the morning அது வரையும் ஓடும், மிட் நைட் வரையும். இதுக்கான கோஆர்டினேட்டர்ஸையும் தனியாக செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் ஜோனுக்கு இந்த டீச்சர்ஸ் தான். ஏன்னா ஒரு யூஎஸ் கரிக்குலம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டியூட்டர் வேணும். முக்கியமானது என்னன்னா அந்த டியூட்டருக்கு குவஸ்டின் பேட்டர்ன் தெரியணும். சப்ஜெக்ட் எல்லாரும் ஹேண்டில் பண்ணிடுவோம், கான்செப்ட் எல்லாத்துலேயும் ஒன்று தான், 1, 2, 3 தான் படிக்கிறோம் எல்லா இடத்துலையுமே. ஆனால் அந்த குவஸ்டின் பேட்டர்ன் தெரியலையா அதை ஹேண்டில் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ நாங்கள் டைம் ஜோன் வச்சு டியூட்டர்ஸை டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். இவங்க யூஎஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்க யூகே மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்க சிங்கப்பூருக்கு சூப்பராக பண்ணுவாங்க, இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஓகே, அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் கோஆர்டினேட்டர்ஸும் டீம் அப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறாங்க.
1: இப்போ ஒரு டியூட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கான அந்த ஷெட்யூல், மெயின்டெனன்ஸ் இது எல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க?
0: நான் சொன்ன மாதிரி டைம் ஜோன் வச்சு நாங்கள் பிரித்ததாலையும் அண்ட் லெசன் டெமோவுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆனப்போ நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதுதான் ஸ்கெட்யூல், இந்த ஸ்டூடெண்ட் டவுட் கிளியரிங்காக வரப்போகிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக வராங்க, எக்ஸாம் முடிஞ்சோனையும் போயிடுவாங்க. இப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வெல் பிளான்டாக இருக்கிறதால இதை எக்ஸிக்யூஷன் வந்து அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இல்லை, எங்களால் அதை ப்ராப்பராகவே செய்ய முடியுது.
1: இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டேட்டா வச்சுருப்பீங்க, இவ்வளோ கண்ட்ரீஸில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எவ்வளோ பேர் இந்த அகாடமி மூலமாக இப்போ வரைக்கும் பயன்பெற்று போயிட்டு இருக்காங்க?
0: 16K, அதாவது 16,000 மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேலே போகும்போது சஃபகேட் ஆகிறோம். நம்மளால் வந்து இன்னும் குவாலிஃபைடான லெசன் இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அமையும் நினைக்கிறேன்.
1: இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 16,000 மேற்பட்ட மாணவர்களை வந்து இந்த இணையத்தில் கல்வி அப்படின்ற ஒரு பயிற்சியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இப்போ யாரையாவது அந்த மாணவர்களை நீங்கள் பார்க்கும்போது நம்மகிட்ட படித்தவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமை இருந்தது, நம்ம இப்படி சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி பட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: ரீசெண்டாக இப்போ சமீபமாக ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து மெயில் வந்தது, ரஷ்யாவிலேருந்து. அவர் டாக்டர் ஆகிட்டார் மாஸ்கோவிலேருந்து. அவரே நான் மறந்துட்டேன் அவங்கள, அவங்க என்னோட 3வது ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக டீச் பண்ண 3வது ஸ்டூடெண்ட். மேம் இந்த மாதிரி எனக்கு காட் அட்மிஷன், மேம் எனக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த மெயில் பார்க்கும்போது அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? எஜுகேஷனுங்கிறதுல வந்து பிஸ்னஸை தாண்டி ஒரு குழந்தையை மோல்டப் பண்ண வைக்க முடியுது, அதுக்கு கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுக்க முடியுதுங்கிறது தானே ஒரு அல்டிமேட் ஆனால் சந்தோஷம். அது ரொம்ப பெருமையாக தானே இருக்கும்.
1: உண்மையாகவே கேட்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப மாணவர்களுக்கான இந்த வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து இன்னும் என்னென்ன எதிர்கால திட்டங்களோட உங்க இந்த இணையதள கல்வி முறை போக காத்துட்டு இருக்கு?
0: இதோட அடுத்த லெவல் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஆஃப்லைன்லயும் ஸ்டூடெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாமோ. ஏன்னா நம்மளோட இங்க மதுரை கம்யூனிட்டியில ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கு. நிறைய பேர் திறமை இருந்தும் வந்து ஜொலிக்க முடியாத காரணம் ஒரு இங்கிலீஷ்னு ஒரு தடையார். இங்கிலீஷுங்கிறது ஒரு ஜஸ்ட் லாங்குவேஜ், பட் ஆனால் அது பெரிய ஒரு தடைக்கல்லாக பார்க்குறாங்க, சஃபர் ஆகுறாங்க. அதனால ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோ இல்லை குழந்தைங்களுக்கு ரீடிங் வேற வேற மாதிரியான செட்டப்பில் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கே மதுரை கம்யூனிட்டியில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்.
1: இப்போ நீங்கள் இந்த இணையதள கல்வி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டே வந்தீங்க, எதிர்கால திட்டங்கள் சொன்னீங்க, இது வந்து உங்களோட அகாடமிக்கான திட்டங்கள், உங்களோட லட்சியம். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டீச்சராக ஆரம்பித்த ஒரு வேலை அகாடமி அப்படின்ற அளவுக்கு பெரிய ஸ்தாபனமாக இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் இதை மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற உங்களோட லட்சியம் என்னவா இருக்கு?
0: இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஒரே கோல். அவ்வளவுதான், என்னை மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆவாங்க படிச்சுட்டு வெளியில் போக முடியாமல். அவங்களுக்கு இந்த ரேடியோவோட இந்த ப்ராட்காஸ்ட் வந்து போய் சேர்ந்துச்சு, அவங்க வந்து இது மூலமா எங்க கம்பெனியை அப்ரோச் பண்றாங்க, அவங்க என்ரோல் ஆகுறாங்க டீச்சர் அப்படின்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நம்ம மட்டும் வளர்றதை மட்டும் பார்க்கக்கூடாது, என்னைக்கும் அடுத்தவங்களையும் சேர்த்து

0: வளத்துடன் நினைக்கிறேன் நான்.
1: இந்த நேரத்தில் உங்களோட இந்த அகாடமி டெவலப் ஆனதுக்கு உங்களோட குடும்பத்தினராக இருக்கட்டும், இல்லை உங்களோட சுற்றத்தினரோ, இல்லை நட்பு வட்டாரங்களோ, அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாங்க?
0: ஒரு தனிப்பட்ட ஆளை மட்டும் சொல்ல முடியாது, எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் வந்து என்னை பர்சனலாக ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கு, நீ படிச்சேன்னா நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னதை நானும் ஏற்றுக்கிட்டு அதை ரீகேபிச்சுலேட் பண்ணிட்டே இருந்ததால இவ்வளவு தூரம் ஷைன் ஆகிறேன். ரெண்டாவது பேரண்ட்ஸ், அப்பா சொல்லி கொடுத்தது வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க சின்ன வயசில். அண்ட் ஒரு ஹஸ்பண்டுங்கிறது எமோஷனல் சப்போர்ட், அந்த ஒரு பர்சன் மட்டும் சரியாக இல்லைன்னாக்க கண்டிப்பாக அது வந்து சரியாக வராது. குழந்தைங்க, குழந்தைங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அம்மா கால் பேசுகிறாங்க அப்படிங்கும் போது தே ஹாவ் டு கீப் மியூட்டட், அதை செய்கிறாங்க அவங்க. அண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கான அந்த ஃபீட்பேக் பர்சனல் மெயில் ஆகட்டும் இல்லை வாட்ஸ்அப் ஆகட்டும், இப்போ இன்னைக்கு காலையில் கிளம்பும் போதில் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போக்கன் தமிழ் சைன் அப் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்லேருந்து. அது பேசவே மாட்டாங்க, யூஎஸ் ஆக்சென்ட்ல ரொம்ப நல்லாவே பேசிட்டே இருப்பாங்க. இப்போ நல்லா அழகா தமிழ் அப்படி ஸ்டாமராயினாலும் பேசுறாங்கிறத மார்னிங் ஃபீட்பேக் எங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே தானே, இட் இஸ் ஜஸ்ட் கீப் மோட்டிவேட்டிங் மீ.
1: நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா இந்த இணையதள கல்வி முறை எந்த அளவுக்கு என்ன உருவாக்கி இருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு முடிந்த அளவுக்கு என்னால தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்றது தெரியாது. மாணவர்களுக்கான இந்த கல்வி முறை எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு, எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதையும் ரொம்ப அழகா இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக விளக்கி சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: தேங்க்யூங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மேற்கொண்டு வேற யாராச்சும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னாக்க நீங்க mcubetuitions@gmail.com இமெயில தொடர்பு கொள்ளலாம், அல்லது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் +917397554929 நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.
2: இதுவரை இணையதள வழிக்கல்வி, இதில் தனியார் இணையதள வழி கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூன் மாதம் 24 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூன் 24 தேதியான இன்று சர்வதேச தூதரக பெண்களுக்கான தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் இன் டிப்ளமசி கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் சர்வதேச உறவுகள் மற்றும் தூதரக பணிகளில் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கவும் கொண்டாடவும் இது ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஜூன் 24 மிக முக்கியமான நாளாகும். தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற கவிஞரும் பாடலாசிரியருமான கண்ணதாசன் 1921 ஜூன் 24 அன்றுதான் பிறந்தார்.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் குடல் நலத்தை காக்கலாம். குடல் நலம்

குறித்த தகவல். இந்த குடல் புழுக்கள் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுப்போமா? இந்த குடல் புழுக்களின் தொல்லை குழந்தைகளுக்கு எப்படி வருதுன்னா, அசுத்தமான தெருக்கள்னாலயோ அல்லது அசுத்தமான தண்ணீர் அல்லது அழுக்கான பொம்மையை வச்சு விளையாடுறதுனால, கால செருப்பு போடாம நடக்கிறது, எந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவாம இருக்கிறது, இந்தந்த பழக்கத்தினால குடல்ல அடிக்கடி புழுக்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம். இந்த குடல் புழுக்கள்ல உருண்டை புழு, கொக்கி புழு, நூல் புழு, சாட்டை புழு, நாடா புழுன்னு இத்தனை வகைகள் இருக்காம். இதுல உருண்டை புழு பழுப்பு நிறத்துல இருக்கும். இந்த புழு ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் 100 புழுக்கள் வரை இருக்குமா. இதோட அறிகுறின்னு பார்த்தா வயிற்று வலி, குமட்டல், பசி குறைவு, அப்புறம் இந்த புழுக்கள் புரதச்சத்துக்களை சாப்பிட்றதுனால இந்த புழுவால் பாதிக்கப்பட்டவருக்கு புரதச்சத்து குறைபாடு ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கொக்கி புழு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, வாய்ப்பகுதியில 4 கொக்கி போன்ற பற்கள் இருக்குமா. இது குடல்ல இருந்து ரத்தத்தை குடிச்சு வாழுமா. இதுவும் ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட 100 புழுக்கள் வர இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு கொக்கி புழு ஒரு நாளைக்கு சுமார் 0.2 மில்லி ரத்தத்தை குடிக்குமா. அப்போ 100 புழுக்கள் தினமும் எவ்வளவு ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கடுத்து நூல் புழு. பாக்குறதுக்கு சின்னதா நூல் போல வெள்ளை நிறத்துல இருக்குமா. இப்போ மத்த புழுக்கள்லாம் குடல்ல முட்டையிடும், ஆனா இந்த புழு மலவாயில்ல தான் முட்டையிடுமா, அதனாலதான் அங்க அரிப்பு ஏற்படுமா. அடுத்ததா சாட்டை புழு. இந்த புழு பாக்குறதுக்கு சாட்டை மாதிரியும் ஒரு முனை தடித்தும் ஒரு முனை ஒல்லியாவும் இருக்குமா. இந்த புழுவால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அடிக்கடி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, பசியின்மை, இப்படி அறிகுறிகள் இருக்குமா. அடுத்ததா நாடா புழு. பாக்குறதுக்கு நாடா போல நீளமா இருக்குமா. இது சாதாரணமா எல்லாருக்கும் வராதான். வீட்டு பிராணிகளான நாய், பூனை, பசு இவைகளின் பராமரிப்பு சுத்தமின்மையால் அவைகளோடு ஒட்டி உறவாடும் போது நமக்கும் பரவும். இந்த குடல் புழு பிரச்சனை இருக்கிறவங்க முறைப்படி மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. அது மட்டும் இல்ல, இந்த புழுக்களோட தாக்கத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சுய சுத்தம் மற்றும் சுற்றுப்புற தூய்மை மட்டுமே இதற்கான ஒரே தீர்வு.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் பி. ஹேமா அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது செவ்வாழையில இருந்து ஒரு இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர், இல்ல செவ்வாழை மிக்ஸ்ன்னு சொல்லலாம். சோ பிள்ளைகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கும், வீட்டில் இருக்க பெரியவர்களுக்கும் எப்போதுமே வந்து ஒரு மிக்ஸ் பவுடர், அதாவது வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எப்பவுமே சத்துள்ள உணவுகளை கொடுக்க முன் வருவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு செவ்வாழையிலிருந்து, இப்போ செவ்வாழை சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வரும், ஒரு நேரங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்கு 40 ரூபாய்க்கும் வாங்க முடியும், 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் போகும். ஸோ அப்படி விலை அதிகமாக இருக்கிற நேரங்களில் கூட நம்ம வந்து செவ்வாழையை வந்து வீட்டில் உள்ள நபர்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுனா எப்போனாலும் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். இப்போ இந்த செவ்வாழை மிக்ஸ் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் வந்து செவ்வாழை 1 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், கார்டமன் 15 பீஸ் இருந்தால் போதுமானது. இப்போ இந்த செவ்வாழையில் தோல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ தோல் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா என்ன பண்ணுங்க, மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸ், நான் சொல்லக்கூடிய அந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதை தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல செய்முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை, அடிக்கடமான பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த செவ்வாழை, அரைச்ச செவ்வாழையை அதில் நீங்கள் போடணும். அப்படி போட்டு 2 கிண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழையுடைய கலர் மாறும், ஒரு மாதிரி குக் ஆகி செவ்வாழுடைய கலர் மாதிரி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை அதில் சேர்த்துருங்க. ஏன்னா வாழைப்பழன்றனால ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரம் அந்த பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை அதில் போட்டுருங்க. நாட்டு சர்க்கரை போட்டு கிண்ணதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை உருகி செவ்வாழையும் அந்த நாட்டு சர்க்கரையும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி பதத்துக்கு அந்த கொண்டு வந்துடும் அந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் இது செய்யணும். ஸோ நல்லா அந்த பண்ண அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டு அந்த செவ்வாழையை வந்து கிண்டி விட்டுட்டே வரணும். அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திக்காக ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வரும். ஸோ அப்போ வந்து இந்த கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் இருக்குது, அதாவது பாதாம் இருக்குது, முந்திரி, ஏலக்காய், இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த பொடியும் அதோட சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். கடைசி ப்ராசஸ் வந்து நீங்கள் இந்த செவ்வாழை இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர் செஞ்சு முடிச்சுட்டு கரண்டியிலேருந்து எடுத்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வரும். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அல்வா பதத்துலேருந்து கீழே விழுகாது, அந்த கரண்டிலேருந்து தலைகளை கவுத்தி வச்சாலும் அந்த பேஸ்ட்டு கீழே விழுகாத அளவுக்கு திக்காக இருக்கும், அவ்வளோ தூரத்துக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காகி வரும். ஸோ அதன் பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வந்து கூல் டவுன் பண்ணணும். ஸோ அப்போது வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் போட்டுவிட்டு கீழே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதில் அந்த ஃபேன் காற்றுலேயே என்ன பண்ணணும், அதை ஆற வைக்கிற மாதிரி அதை வந்து என்ன பண்ணணும், கிண்டி கிண்டி எடுக்கணும். அப்படி கிண்டி கிண்டி எடுக்கணும், அதில் இருக்கிற செவ்வாழை அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி பவுடர் ஃபார்முக்கு வரும். ஸோ இந்த பவுடர் ஃபார்ம் வந்துட்டு நல்லா எடுத்தோடனே ரொம்ப ஃபைன் பவுடராக வருமானா அப்படி இல்லை, அதை தாண்டி அது வந்து கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு 2 நாளைக்கோ 1 நாளைக்கோ வெயிலோட தன்மையை பொறுத்து நீங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் நல்லா பவுடர் மாதிரி மிக்சிலே நீங்கள் அதை அடிக்கலாம். மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா இதோடைய செல்ஃப் லைஃப் வந்து தாராளமாக 6 மாதம் வரைக்கும் இருக்கும். ஒரு டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் பவுடர்னு சொல்லிட்டு விதத்தில் இது கலந்து குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இது வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்க ஒரு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடராக இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்களை காட்டிலும் நம்ம வீட்டு முறையில் தயாரிக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் பவுடர்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்டு வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்டு வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க.
0: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2,500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்த நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் LED விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகைக்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த ஜூன் 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான 1ஆம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள்

0: இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 1:55.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்களே, சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர். மருந்துகளின் பக்க விளைவுகளை கையாள்வது குறித்து மருந்தியல் நிபுணர் டாக்டர் புகழேந்தன் தங்கராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 3:02 சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில்.
3: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
4: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
3: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
4: அப்படியா?
3: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
4: உண்மைதான், எங்க EV bill கூட ஏறிக்கிட்டே போகுது.
3: அது மட்டும் இல்ல,
4: வேற என்ன?
3: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
4: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
3: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்ட பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
4: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: Islamabad misusing his position as co-chair. Indian Embassy in Tehran issues revised advisory for internationals to continue to avoid all non-essential travel to Iran. IMD issues red alert for very heavy rainfall over Konkan and Goa today. Assam on high alert after heavy rain accompanied with flash floods hit parts of Arunachal Pradesh. Hockey India announces 24-member junior women's squad for upcoming United Kingdom tour beginning next month. And in FIFA World Cup, Colombia qualifies for round of 32 after beating DR Congo 1-0 in Mexico today. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி நேரம் 2:15. சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 2:40 வரை ரசிப்போம் திரேகானம்.
2: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி குளித்து

முத்து படத்திற்காக ஒலித்தது உதித் நாராயண், சித்ரா, கல்யாணி மேனன் குழுவினரோடு பாடியிருந்த பாடல். திரைக்கானத்தில் தொடர்கிறது

0: திரைகானம் ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி.
1: விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் யோகக்கலை வல்லுநர் கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே. இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் யோகக்கலை வல்லுநர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், இந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வேலை செய்யற இடத்துல அந்த வேலையின் தன்மையின் காரணமாக ஏற்படுற சில விஷயங்கள், அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பைக் ஓட்டுறது, டிராவல் பண்ற டைம் நீங்க சொன்ன மாதிரி, அதே மாதிரி ரொம்ப நேரம் செடன்டரி லைஃப் ஸ்டைல்ன்ற மாதிரி உட்காந்து வேலை செய்யற ஒரு நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஆக்டிவா மாத்துறதுக்கு, இல்ல அந்த செடன்டரி லைஃபை காம்பன்சேட் பண்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், இந்த இதுக்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க.
3: பொதுவாக இப்ப மார்க்கெட்டிங்ல கண்டினியூஸா பைக்ல ரொம்ப தூரம் போறவங்களுக்கு அடி முதுகுவலி வரும், இல்ல கழுத்து முதுகுவலி வரும். அவங்க எல்லாம் ஆசனத்துல பர்வட் ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் முறைப்படி கத்துக்கலாம். அதே மாதிரி முதிரையில முதுகு முதிரைன்னு ஒரு முதிரை, இந்த ரெண்டையுமே நிறைய அவங்க பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. காலையில எழுந்து பல் விளக்கிட்டு இந்த பர்வட் ஆசனம்ங்கிறது உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல கும்பிட்டுட்டு நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், ஒரு புஜங்க ஆசனம். இதை அவங்க பயந்துட்டாங்கன்னா அடிக்கடி அவங்க டிராவல் பைக்கில் போகும்போது ஏற்படுகின்ற அடி முதுகு வலி, முதுகு தண்டு திடமாயிரும், அந்த வலி வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும், முதுகு தண்டு திடமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், போய் பேசும்பொழுது நிறையா அவங்க அந்த அவங்களுடைய டார்ஜெட் அச்சீவ் பண்ணி ஆகணும், ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் டெய்லி எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நிமிர்ந்து உட்காந்துட்டு ரெண்டு நாசியோலையும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து ரெண்டு நாசியோலையும் மெதுவாக மூச்சு வெளியிடணும். அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியிடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும். அதுதான் சரியான மூச்சு பயிற்சி. இது அவங்க அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். காலையில் எழுந்தவுடனே கைகளை கும்பிட்டுட்டு நம்ம இதயத்துக்கு நேராக வச்சுக்கணும், ரெண்டு கைகளையும் கும்பிட்டு விட்டோம்னா அதுக்கு பேர் அஞ்சலி முத்திரை. காலையில் எழுந்தவுடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடணும் 10 முறை. 1 நிமிஷம் கண்ணை மூடி மூச்சை வாட்ச் பண்ண போகிறோம். அப்போ என்னென்னா ஸ்டார்ட் தி டே வித் காட். இரவு படுக்கும்பொழுதும் அதே மாதிரி அவங்க உட்காந்து கைகளை கும்பிட்டுட்டு நல்லா ஒரு டீப் இன்ஹேல் டீப் எக்ஸ்ஹேல் ஒரு 5 முறை 10 முறை பண்ணிவிட்டு 1 நிமிடம் மூச்சை வாட்ச் பண்ண போகிறோம். எண்ட் தி டே வித் காட். இன்னொன்று என்ன பண்ணிட்டார், ஃபில் டி டே வித் காட் அப்படின்ட்டார். அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படும் பொழுது கைகள் அஞ்சலி முத்திரை, நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல். அப்பப்போ டென்ஷன் வரும்பொழுது நமக்கு இதய துடிப்பு ஸ்பீடாக அடிக்கும், நமக்கு லிவருக்கு சக்தி குறையும், ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காது. இந்த சின்ன பயிற்சியை அவங்க பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒரு உற்சாகம் கிடைக்கும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த பிராணனை அந்த யோக கலைகளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் வாழ்க்கையில்.
2: அடுத்தது அந்த உஷ்ணம்னு சொல்கிறேன் இல்லையா, பாடி ஹீட். இப்போ இந்த டெம்பரேச்சர் நம்ம இருக்க கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக எல்லாருமே இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்றது, அதாவது வேலைக்கு நான் போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில், வெயிலில் வேலைக்கு தான் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கவங்க என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த பாடி ஹீட்டை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.
3: இது விஷயமாக இப்போ நம்ம தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி குடிக்கணும். பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெயிலில் வெளியே போயிட்டு வந்தவுடனே ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம அப்படி இந்த குளிர்ந்த வாட்டர் எடுத்து குடிக்கிறோம், அது கூடாது. லைட்டாக கொதிக்க வச்சு லேசு சூடு இருக்க மாதிரி அந்த மாதிரி வாட்டர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். தண்ணி நிறைய பேர் பாடி லாங்குவேஜ்னு சொல்கிற பாருங்க, அந்த உடல் மொழியை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அப்போ இந்த வெயில் காலத்தில் சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிட்டு வாட்ரு குடிக்கிறது, தாகம் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதில் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஐஸ் போடாமல் நம்ம அந்த மாதிரி ஒரு ஜூஸ் இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். நம்மளுடைய யோக பயிற்சியில் சீத்தளி அப்படின்னு ஒரு எளிமையான குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி, ரொம்ப சிம்பிள் பயிற்சி. ரெண்டு கை சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி வச்சுட்டு வாயை விசில் மாதிரி வச்சுட்டு வாய் வழியே மூச்சை உள்ளெழுக்கணும். நல்லா அந்த மாதிரி வாயை விசில் மாதிரி வச்சுட்டு மூச்சை நல்லா உள்ளெழுக்கணும், வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக மெதுவாக மூச்சு வெளியே விட்டுறணும். இதுக்கு பேர் சீத்தளி அப்படின்னு பேர். நமக்கே தெரியும் வாய் வழியே மூச்சு உள்ளெழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும், மூக்கொழியே மூச்சு வெளியிடும் போது சிறுகுடல் பெருங்குடல் பிரெயின் உடம்புக்குள்ளக்கூடிய உஷ்ண காற்றுக்குள்ளே வெளியே வந்துடும். இதை காலையில் ஒரு 10 முறை, மதியம் சாப்பிட்றதுக்கு முந்தைய 10 முறை, மாலை ஒரு 10 முறை. இந்த அக்னி நட்சத்திர காலம் வெயில் காலத்தில் நம்ம அழகாக அந்த மாதிரி ஹாட்டாக பிளேஸில் உள்ளவங்க இதை கரெக்டாக பண்ணாங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டுக்குள்ளே வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஹீட்டுனால் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு முழுமையான சால்வேஷன் கிடைக்கும் இந்த பயிற்சி மூலமாகவே.
2: இப்போ வந்து சம்மர் டேஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இதே மாதிரி இப்போ

0: விண்டர் டேஸில் இந்த குளிரை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது யோகா பயிற்சிகள்?
1: நிச்சயமாக, இந்த குளிர்காலத்தில் நாடி சுத்தி அப்படின்னு ஒரு ஜென்ரல் நாடி சுத்தி. இப்போ குளிர்காலத்தில் என்ன ஆகும், நமக்கு உடம்பு யாருக்குனே ரொம்ப குளிராக இருக்கும், பனி தாங்க முடியாத நிலையில் இருப்போம். அப்போ அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம நாசி எடுத்துட்டிங்கன்னா, ஒன்று சந்திர நாடி, ஒன்று சூரிய நாடி, ஒன்று குளிர்ச்சி, ஒன்று வெப்பம். அப்போ அந்த நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி, பிராணாயாமங்கிறது மூச்சை அடக்கக்கூடியது, அது எல்லாரும் பண்ணக்கூடாது. நாடி சுத்தி யாருனாலும் பண்ணலாம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, இடதுலேயே மெதுவாக மூச்சை வெளியிடணும் 10 முறை. அப்படியே மாற்றிக்கிடணும், இடது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலதுலேயே மூச்சை உள்ளெழுத்து, வலதுலேயே மூச்சை வெளியிடணும் 10 முறை. அப்போ இடதுல இழுத்து வலது, வலதுல இழுத்து இடது, இதை 10 தர பண்ணிட்டாங்கன்னா இந்த மழை காலம் குளிர்காலத்தில் அந்த குளிரை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும். அப்போ இறைவனுடைய படைப்பிலே பாருங்கள், அந்தந்த காலகட்டத்தில் என்ன பயிற்சி பண்ணணும் அதை பண்ணி நம்ம உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி மழை குளிர்காலங்களில் இந்த நாடி சுத்தி பண்ணியே உடம்பு நல்லா வச்சுக்கலாம். நம்ம
0: இப்போ அடுத்தது சார், இன்னைக்கு வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் சொல்லணும் இல்லையா, குழந்தைகள், இந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மென்டல் டைவர்ஷன்றது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு. அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கு. இந்த விஷயத்துக்கு ஏதாச்சும் டெக்னிக்ஸ் இருக்கா, அந்த கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி பசங்க வந்து, அதாவது இப்போ எதுலேயுமே வந்து ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஒரு மொபைலில் ஒரு வீடியோ ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு டிசிப்ளின் சொல்லுவாங்க, செல்ஃப் டிசிப்ளின், அதை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் யோகா கலைகள்?
1: நிச்சயமாக, படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு பத்மாசனம், அந்த பத்மம் அப்படின்னாலே தாமரை. தாமரை அப்படின்னா தாமரை வந்து தண்ணியினுடைய தன்மை, கீழே இறங்கினாலும் சரி மேலே வந்தாலும் சரி அது முங்காம அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் தாட் அவங்களுக்கு பத்மாசனத்தில் நல்லா கிடைக்கும். இப்போ மாணவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன கொடுக்க போகிறோம், முதல்ல உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த பயிற்சி பண்ணிக்கோ, ரெண்டாவது மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும், அப்போ மெமரி பவர் நன்றாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஹாகினி முத்திரை. அப்போ அவங்க பத்மாசனம், ஹாகினி முத்திரை, சின்முத்திரை, இந்த மூன்றையும் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே பாசிட்டிவ் தாட் கிடச்சிரும். அவங்க ஒரு ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த இன்டியூஷன் சொல்கிற பாருங்கள், இது எதற்காக பண்ணுறோம். பேரண்ட்ஸே இப்போ வந்து அதிகமாக மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாத்தும் கோபம் தான் வருது, பேரண்ட்ஸும் பயப்படுறாங்க பையன் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் அவங்களுக்கு ஆசனங்களில் பத்மாசனம், வஜ்ராசனம், அதே மாதிரி புஜங்காசனம், ஹாகினி முத்திரை, சின்முத்திரை, இதெல்லாம் வந்து உன்னுடைய ஆரோக்கியத்திற்காக நீ கற்றுக்கோ, மெமரி பவர் இன்க்ரீஸ்க்காக கற்றுக்கோன்ட்டு அவங்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சி செய்யும் பொழுதே நம்ம உடம்புல சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு மூணு அதிர்வலைகள் இருக்குது. இந்த பயிற்சி பண்ண தமோகுண அதிர்வலைகள்னா நெகட்டிவ் வேவ்ஸ், ஒருத்தர் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம், அதெல்லாம் வெளியே போயிடும். ரஜோகுணம் தாம்பிகமாக இருப்பாங்க, தாத்விகமான குணம் சத்துவகுணம்ங்கிறது ரொம்ப அன்பாக இருப்பாங்க, புத்திபூர்வமாக செயல்படுவாங்க. இந்த முத்திரைகள், யோகாசனங்கள் செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸில் வெளியே போயிடும், பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் இருக்கும். அப்போ அவங்களே யோசித்து, ஓ இது நமக்கு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம நலனுக்கு தான் சொல்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி இந்த பயிற்சிகளை ஆரோக்கியத்திற்காக நம்ம பள்ளி பருவத்திலே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க திசை மாறாமல் நிச்சயமாக செல்ல முடியும்.
0: இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை பற்றி, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணலாம் பேரண்ட்ஸ்க்குன்ட்டு. அடுத்ததாக சார், இன்னொரு பெரிய டாஸ்க் யங்கர் ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரக் அப்யூஸ்ன்ற ஒரு விஷயம், இந்த போதை பழக்கம், இந்த சில விஷயங்களில் வந்து டோட்டல் லைஃபே லூஸ் ஆகிடுது. அதாவது மற்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேட்ஜெட் இதெல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துடலாம், ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப பாதிக்கிறது இல்லை. இந்த போதைன்ற விஷயத்துக்கு போகும்பொழுது ஒன் வே மாதிரி அல்டிமேட்டாக வந்து இட் கோஸ் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன், டெஸ்ட்ராய் தான் அது. ஸோ அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்ட இளைஞர்களும் சரி, அந்த விஷயத்துலேருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளணுன்ற ஸ்டேஜில் இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கும் இந்த யோகாசனம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, அதற்கான டெக்னிக்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்களேன்.
1: நிச்சயமாக, பொதுவாக நம்ம பள்ளி மாணவ பருவத்திலேயே இந்த கலைகளை மாணவர்களுக்கு நம்ம கட்டாய கல்வியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்லேயே தான் வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில சூழ்நிலைக்கு ஏற்ப, ஒரு காலேஜ் லெவலுக்கு போகும்போது அவங்க பழகக்கூடிய மனிதர்கள், அவங்க ரூம்மேட்டாக இருக்கலாம், ரூம்மேட்டினுடைய அவங்களுடைய ஒரு கேரக்டர் சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையினால் இப்படி போதைக்கு அடிமையாக இருக்கலாம். எல்லா மனிதர்களுமே ஆள் மனசில் இதை விட்டு வெளியே வரணும்னு ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கும். நாம் ஒரு மனிதன் தவறு செய்த பொழுது நீ செய்வது தவறு அப்படிங்கிறது மனச்சாட்சின்னு சொல்லாமல் அது உள்ள சொல்லிகிட்டே தான் இருக்கும். அப்படி போதைக்கு அடிமையானவன கூட நீங்கள் தனிமையாக உட்கார வச்சு பேசுங்க, எப்படியோ எனக்கு அடிமையாகிட்டே போய் அதை விட்டு வெளியே வர தெரியல, வரணும்னு ஆசைப்படுறேன் அது முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம முதல்ல ஆசனத்தில் சாந்தி ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசன நிலை, அதாவது உடல் உள்ளுறுப்புகளையும் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுதல், அதை அவங்கள ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு அந்த சாந்தி ஆசனத்துடைய டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன நாடி சுத்தி, அந்த நாடி சுத்தியை பொறுமையாக பண்ண வைக்கணும். நம்ம முத்திரைகளை பொறுத்த மட்டும் சின்முத்திரை, உத்திரபோதி முத்திரை, இந்த ரெண்டு முத்திரைகளுமே பாசிட்டிவ் எனர்ஜியே கொடுக்கக்கூடியது. அந்த முத்திரைகளை கிராஜுவலாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். இப்போ சின் முத்திரை அப்படிங்கிறது பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனியை சேர்த்து வச்சுக்கிட்டு மீதி மூன்று வரல் தரையை நோக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் அப்படியே கண்ணை மூடி ப்ரீத்திங்கை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வாட்ச் பண்ணால் போகிறோம், மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது. உத்திரபோதி

0: அப்படிங்கிறது எல்லா கைகளையும் சேர்த்துக்கிட்றோம். ரெண்டு கைகளையும் சேர்த்துட்டு ஆள் காட்டி விரல் வந்து ரெண்டையும் சேர்த்து முன்னாடி வச்சுருக்கணும். துப்பாக்கி சுடுறாங்க வரங்க, அந்த மாதிரி ரெண்டு கட்டை விரல் நம்ம நோக்கி இருக்கணும், மற்ற விரல் மடித்து வச்சுருக்கணும். இந்த புத்தகங்களில் பார்த்தாலும் நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தாலுமே தெரியும், உத்திரபோதி முத்திரை. இந்த முத்திரைகளை அவங்க பயிற்சி பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸுள்ள பொறுமையாக வெளிப்போக ஆரம்பிச்சிடும். அடுத்து வீட்டில் உள்ளவங்களே இப்போ பையனே அந்த மாதிரி ஆகிட்டாங்க, அவன்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி நிச்சயமாக இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு முறையில் அணிக அணிக அணிக்கி இந்த பயிற்சிகள் கொடுத்துட்டு ஒரு சின்ன மெடிடேஷன், கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிடம். அப்படி மூச்சை வாட்ச் பண்ணும்பொழுதே நமக்கு நெகட்டிவ் வேவ்ஸ் கிராஜுவலாக போக ஆரம்பிச்சிடும். இது இந்த மாதிரி இதில் அடிமையானவங்களுக்கு அப்படி நாம் என்ன பண்ணணும், வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த யோக கலைகளை பயிற்றுவிச்சிடணும். அதற்காக தான் நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிறதே கொண்டாடுறோம். இந்த கலை எல்லாருக்கும் போகணும், எல்லா மனிதர்களுமே சிறப்பாக வாழணும், அவங்க வந்து ஒரு எதிர்மறை விளைவுக்கு போகக்கூடாது. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய கடமை நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பயிற்சியை கொடுக்கணும், பேரண்ட்ஸும் சேர்ந்தே கற்றுக்கிடலாம். அப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.
1: கண்டிப்பாக சார், அதாவது பலவிதமான மனிதர்களுக்கான யோக பயிற்சிகள் முதிரைகள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க வாழ்க்கையை வந்து இன்னும் பாசிட்டிவாக எப்படி மேம்படுத்தும், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாகவும் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் அனுபவத்தில் ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 40 இயர்ஸ் அரௌண்ட் ஒரு 4 டிகேட்ஸ் தான் நீங்கள் யோகா பயிற்சியெல்லாம் ட்ராவல் பண்ணிருக்கீங்க, நான் பலருக்கு கத்தம் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய விஷன் அண்ட் மிஷனாக என்ன இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் எடுக்கிற முன்னெடுப்புகள் என்னென்னவா இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: நிச்சயமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களையோ புத்தகங்களை எழுதியிருக்கேன். அதை வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஆசிரியர்களை உருவாக்கிட்டு வரோம். இப்போ பிஎஸ்எஸ் மூலமாக நம்ம சிலபஸையாக ரெக்கக்னைஸ் பண்ணி யோகா ஆசிரியர்கள், முதிரை ஆசிரியர்கள், அதே மாதிரி திரபெட்டிக் ஆசிரியர்கள், இப்படி ஆசிரியர்களை உருவாக்கிக்கிட்டே வர்றோம். ஏன்னா நான் எனக்கு மட்டும் யோகா தெரியுது அது போதுன்னு நினைக்கக்கூடாது. ஆசிரியர்களை எவ்வளோ தூரம் உருவாக்குறோமோ அவங்க நிறைய நபர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்ட்ரீட்டில் நிறைய மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. என்னுடைய ஆசை, என்னுடைய குருனுடைய ஆசையும் அப்படித்தான், என்னென்னா மெடிக்கல் ஸ்டோர் நிறைய இருக்கக்கூடாது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே சரியான யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் இருக்கணும். அப்போ நம்ம காலையில் எழுந்தவுடனே மெடிக்கல் ஸ்டோர் போகக்கூடாது, காலையில் எழுந்தவுடனே யோக பயிற்சி மையத்தில் போய் இந்த கலைகளெல்லாம் கற்றுக்கிடணும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய ஆசான்கள் உருவாகணும். இதுதான் அது லட்சியமாக எடுத்து என் குருனுடைய அனுகிரகத்தோடு கிட்டத்தட்ட இப்போ 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்கோம். பல இடங்களில் அவர்கள் இந்த கலைகளை பயிற்றுவிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ இந்த ஆசிரியர்கள் உருவாக நம்ம சமுதாயத்தில் இந்த கலை வந்து வளர்ந்து கொண்டே வரும். அப்போ வளரும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம நிச்சயமாக உருவாக்க முடியும். இது ஒரு தனிப்பட்ட மனிதனால் மட்டும் முடியாது, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மற்றும் உலகமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்காக நம்ம இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒருத்தர் யோகா பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதை 10 பேருக்கு எடுத்துரைக்கலாம், நான் இந்த மாதிரி யோகாசனம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கிறேன், இதே மாதிரி நீங்களும் பயிலுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைய மனிதர்களுக்கு சென்றடையும்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆசையான மருந்தகங்கள் குறைஞ்சு யோகா கலை பயிற்சி கூடங்கள் அதிகமாக இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சொசைட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களோட ஆசைகள் அத்தனையும் நிறைவேறணும்ட்டு எங்க ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.
1: நன்றி.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் யோகக்கலை வல்லுநர் கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். விளையாட்டு அரங்கம்.
3: அவ விளையாடிட்டு இருக்கா?
4: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
4: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
4: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648.

0: 9864458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மிக அதிக அளவாக 44 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ARG, சென்னை கலெக்டர் அலுவலகம், பெரம்பலூர், சென்னை பெரம்பூர், அண்ணாநகர் மேற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, நாமக்கல் ராசிபுரம், சென்னை பேசின் பிரிட்ஜ், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியில் வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 38.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக 22.5 டிகிரி செல்சியஸை பதிவு செய்தது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு

0: மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளுமுதம் கேட்போம்.

0: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பள்ளார் பகை கொள்பவன்.
0: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், பாட்ஷா திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் தலைசத்தானது பயிர் நன்றாக வளர்வதற்கும் அதிக கிளைகளை உருவாக்குவதற்காகவும் பயன்படுகிறது. இதே மணிசத்தானது காய்கறி பயிர்களின் வேர்கள் பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும், அதே போன்று பூ மற்றும் காய் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மணிசத்தானது பயன்படுகிறது. சாம்பல் சத்தானது செடிகள் நன்றாக வளர்வதற்கும் மற்றும் காய்களின் தரம் மற்றும் காய்களின் அளவை பெருக்குவதற்கும் இந்த சாம்பல் சத்தானது பயன்படுத்தப்படுகிறது.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7

0: 30க்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்புடைய எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்கள், திரைப்படம் கர்ணா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: மத்தியிலே 720 கிலோ ஹெட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருக்கும் குரல்கள் KJ யேசுதாஸ், ஸ்வர்ணலதா.

கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெற்றது. நேயர்களே, ஆகாஷ்வாணி நேரம் 6 மணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை கானம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி. காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நில்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வாயிலின் சேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகன சுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகானம். 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி.

0: நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் மாதவன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. 2:55 வானிலை. நாளை மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 தரை வழி ஒலிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவிலும் அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணைப்பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர். 10:00 காற்றோடு கலந்திடவா. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 6:04. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C. இயல்புக்கு 0.1°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C. இயல்புக்கு 0.1°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.7°C. இயல்புக்கு 0.5°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 29°C. இயல்புக்கு 2°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 45%. சென்னைக்கு அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 37°C. குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. In West Bengal, rescue operations have started after an under-construction godown collapsed, trapping workers beneath heavy iron debris near Taratola in Kolkata today. 3 people were declared dead at the SSKM hospital and the injured are being treated there. Chief Minister Shubhendu Adhikari reached the spot. State Ministers Agnimitra Paul and Dr. Indraneel Kaur also reached the accident site to assess the situation. Teams of the National Disaster Response Force, Police, Fire and Emergency Services and the Indian Army are engaged in search and rescue operations. Several workers are feared to be trapped beneath the debris. The State Secretariat, Nabonno, has issued helpline numbers to assist those affected by the mishap. The helpline numbers are 1070-869-798-1070, 033-2214-3526 and 033-2253-5185. India has strongly objected to Pakistan raising the Kashmir issue at a United Nations forum, accusing Islamabad of politicizing the platform and also slammed it for misusing its position as co-chair instead of being unbiased as behoves the position. The remarks were made by India's permanent representative to the UN in New York, P. Harish, in response to comments by Pakistan's permanent representative, Asim Iftikhar Ahmed. Responding to Pakistan's intervention, Mr. Harish criticized the conduct of the co-chair and reiterated India's long-standing position on Jammu and Kashmir.
2: I also refer to the unwarranted remarks made by the representative of Pakistan. It is incredible.

0: பழையாறை கோட்டைக்குள் சென்று குந்தவை தேவியை சந்திப்பதற்கு என்ன யுக்தி, எப்படி கையாள்வது என்பதை சிந்தித்து கொண்டு குழம்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அப்போது ஒரு பல்லக்கிலே மதுராந்தகத்தேவர் வந்ததை பார்த்து அவன் உடனே ஒரு வழிமுறை, ஒரு உத்தியை கையாண்டான். கையாண்டு குதிரை மீது ஏறி நின்று கொண்டு, ஐயோ ஆபத்து என்று சொல்லி தடால் என்று கீழே விழுந்து, அதற்கு பிறகு இந்த அமளியை கண்டு வீரர்கள் கொல்லென்று சிரிக்க மதுராந்தகத்தேவர் அவனை அழைத்து வரும்படி பணிக்கின்றார். பணித்துவிட்டு அவர், அப்பனே நீ யார் என்று இளவரசர் கேட்டார். நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன். என்ன உளறுகிறாய்? அடே, நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர் மற்ற வீரர்களை பார்த்து. வீரர்கள் விலகினார்கள். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார்.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாக சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டுத்தடுமாறி பேசினான்.

0: இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா?
1: பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை.
0: என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா, உண்மையை சொல்.
1: நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன், அதனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
0: ஓஹோ, நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாமல் போவானேன் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர்.
1: இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்லி முடிகிறது? ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார்.
0: என்ன சொன்னாய் என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினவினார்.
1: ஒருவரை போல இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றேன்.
0: நான் யாரைப் போல இருக்கிறேன்?
1: இரண்டு தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன், அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன். தாங்கள் தானா, அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாயிருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சற்று முன்
0: குதிரை மேல் ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயாக்கும்.
1: ஆமையா,
0: என்ன தெரிந்து கொண்டாய்?
1: தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன். மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கிய போது அவருடைய முகத்திலிருந்தும் குரலின் தொனியிலிருந்தும் தெரிந்தது,
0: நீ சுத்த போக்கிரி. உன்னை
1: இளவரசரே, கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்லுகிறேன். பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
0: அப்படியானால் சொல், சீக்கிரம்.
1: ஒரு பெரிய கோட்டை, நாலாபுரமும் நெடிய மதில் சுவர், வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விளக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்று சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கிலிருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகத்தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்களாயிற்று. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது.
0: நேற்று முதல் உண்மையை சொல்லுகிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார்.
1: இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை.
0: பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்லுகிறாய்?
1: நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீபத்தை பிடித்து கொண்டு போனான், பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான், நடுவில் ஒரு சுந்தர புருஷர். வடிவத்தில் மன்மதனையொத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூலை முடுக்குகளில் பரவியபோது அங்கேயெல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களின் இரகசிய பொக்கிஷங்களையெல்லாம் வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த மூன்று பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போல இருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள்தான் சொல்ல வேண்டும். இளவரசர் மதுராந்தகர்,
0: போதும், நிறுத்து என்றார்.
1: அவருடைய குரலில் பீதி துணித்தது. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான்.
0: நீ நிமித்தக்காரனா?
1: இல்லை ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனால் நடந்ததையும் சொல்லுவேன், இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லுவேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு,
0: குதிரை மேல் ஏறி நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன
1: என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன்.
0: யாருக்கு அபாயம்?
1: தங்களுக்குத்தான்.
0: என்ன அபாயம்?
1: பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன, அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாகச் சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கிக் கொண்டு விட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால்?
0: ஆகட்டும், என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக் கொள்ளலாம்.
1: மதுராந்தகத்தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கைகாட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அந்த வீரர் தலைவனுக்கு அவ்வளவு

0: அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரமாகிய மதுராந்தகத்தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம். இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்கு சென்றபோது பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்ட பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. நல்ல முறையில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் நேயர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக்கிடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆனாலும் சில பாடல்களை சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: உயிரினங்கள்ல பகல் நேர உயிரினங்கள், இரவு நேர உயிரினங்கள்னு ரெண்டு பெரும் பிரிவுகள் உண்டு. மனிதர்கள்ல பெரும்பாலும் இரவுல உறங்கி பகல்ல முனைப்பாக இயங்குவாங்க. சில இதற்கு விளக்கா செயற்படுறதை பார்க்கலாம். அவங்க மேற்கொண்டுள்ள தொழிலின் காரணமா வாழ்க்கை முறை, சுழற்சி, செயல்திறன் இதெல்லாம் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்கும். இந்த நெடுங்கதையில மதுராந்தக தேவர் தன்னந்தனி நடும். இதுவரை இரவு நேரங்களில் மட்டுமே தரிசனம் தந்திருக்கார். அப்பவும் அவரை சுற்றி இருந்தவங்க தான் முனைப்பாக இயங்கினாங்க. ஆடி 18 கடம்பூர் நடுநிசி கூட்டத்தில் தனாதிகாரியோட முழக்கத்துக்கு இடையிடையே சில எதிர்வாதங்கள். அவ்வளவு நேரம் அந்த மூடு பல்லக்குள்ளேயே பொறுமையாக இருந்தார். இளவரசி, பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளணும். தங்களுக்காக உடல், பொருள், ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமாக இருக்கிற இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனம் தந்திருள வேணும்னு பெரிய பழுவேட்டரையர் வேண்டினார். அவரும் வெளியே வந்து நின்றதை பார்த்தோம். அடுத்த காட்சி மறுபடியும் இரவு பொழுது, வேறு களம், தஞ்சாவூர் ரகசிய சுரங்க வழி. 3 பேர் படியேறி வராங்க. கந்தமாறன், நடுவில் மதுராந்தகர், சுரங்க காவலன். இப்பவும் சுரங்க காவலன் வச்சிருந்த தீவர்த்தி வெளிச்சத்திலே தான் சோழ பேரரசராக விளங்க துடிக்கிற மதுராந்தக தேவரை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு அபாயம் குரலை தாழ்த்தி எச்சரிக்கை பண்ணினான் வந்தியத்தேவர். அப்படியும் அது கோட்டை காவலர் காதல விழுந்துடுச்சு. இப்போ பழையாறையில பிற்பகல்ல தங்க ரதத்துல மதுராந்தகர் உற்று பார்த்தான் வல்லவரையும். அபாயம்னு உறக்க கத்தியபடி உருள்றான். இந்த சக்கரவர்த்தியின் மாமனார் சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல இல்லைங்கிற துணிச்சல். இதுக்கு அப்புறம் நடந்த உரையாடல்ல பொய் புனசுருட்டு எதுவும் இல்லைங்கிறது கவனிக்கத்தக்கது. அடுத்து சில தொடர்களை கவனிப்போம். நிமித்தக்காரன், நிமித்தம் அறிகுறி, ஒரு செயல் நடப்பதற்கான காரணம். அறிகுறி, சகுனம் இதையெல்லாம் கொண்டு பலன் சொல்பவன் நிமித்தக்காரன். சாவகாசமாக, ச அவகாசம், சாவகாசம், அவகாசம் போதிய நேர இடைவெளி, சாவகாசம் போதிய நேரம் எடுத்துக்கிட்டு அவசரப்படாம செயல்படுவது. நிவர்த்தி, குறைய போக்குவது, துன்பத்திலிருந்து விடுபடுவது, தீர்வு. பிரவிற்த்தி, இது உலகியர் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை குறிப்பது. எதிர்ச்சொல் நிவர்த்தி, உலகியல் பற்றை விட்டு விடுதலையாவது, விடுபடுவது. இதன் அடிப்படையில் உருவானது நிவர்த்தி. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: திரையிசை பாடலாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தது சங்கர் மகாதேவன் கே எஸ் சித்ரா குரல்களில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினாா்.

0: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கணும். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் போடுறாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்கே இருக்கிற போது இந்த பகுதியில் டூரிசம் இன்னும் அதிகமாக பெருமை. டூரிசம் பெருகும்போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
1: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவிக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவிகவினர் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவிகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவிகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமை சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போத்

0: எரிபொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக் குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலு கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. ஆகாஷவாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் காதல் கோட்டை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ₹10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உலக தரத்திலான செயற்கை ஆக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோதெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜனா பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வு காண ஆய்வு செய்யப்பட்டு பழங்குடியின மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை

0: சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கார் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினை போக்கு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். பெண் குழந்தை திருமணம் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள இலங்கை தமிழர் முகாமுக்கு சென்ற அமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களோடு சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும், தீப திருவிழாவின் போது 25 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும், வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசுத்துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும் சென்னை சாலை உள்ளிட்ட அனைத்து இருவழி சாலைகளும் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் அரசியல் பின்புலத்துடன் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும், இவற்றை தடுக்க கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும், குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை

0: குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில்

0: உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் பயிரிடும் வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கலாம். நெற்பயிரில் பூச்சி நோய் களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான உளுந்து விதைப்பதனால் நெற்பயிரை தாக்காத அசுவினிகள் உற்பத்தியாகும். இவற்றை பிடித்து உண்ண ஏராளமான பொறிவண்டுகள் வரும். இப்பொறிவண்டுகள் நெல் பயிரை தாக்கும் பலவித சாறு விரிஞ்சும் பூச்சிகளை உண்டு பயிரை பாதுகாக்கும். இந்த உளுந்து பயிரினால் வரப்புகள் களையின்றி இருக்கும் என்பதால் களைகள் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்படும். இந்த உளுந்து விதைப்பினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். எனவே ஏக்கருக்கு 2 கிலோ உளுந்தை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். வேளாண்மையில் உயிரியல் பயிர் பாதுகாப்பு முறையாக பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உள்ள சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்புள்ள உயிரியல் காரணிகளான சில நுண்ணுயிர்கள் எனப்படும் பூஞ்சாணம், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கொண்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். மனித இனத்திற்கும் வயலில் உள்ள நன்மை தரும் பூச்சி இனத்திற்கும் கால்நடைகளுக்கும் இது பாதுகாப்பானதாகும். சுற்றுப்புறத்தை பாதிக்காமலும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் ரசாயன பூச்சி நோய்கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து நோய்கொல்லிகளினால் ஏற்படும் தீங்குகளையும் தவிர்க்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள்

மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண்வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணில் இருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்க செய்யலாம். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெயை தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய்

ஆற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்யுங்கள். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். ஒரு கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதுடன் மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதுடன் இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலை புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண்வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண்வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்த்திடலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிருங்கள். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் காலம் அலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:30. இப்போது கேட்போம்

0: பொன்னி பொன்னி, வீட்டில் இருக்கியா புள்ள? என்ன இந்த புள்ள குரலையே காணோம், எங்கிட்டு தான் இருக்கு? சமயக்கட்டிலையும் இல்லை, எங்கே போச்சு இந்த புள்ள? பொன்னி
1: மருதனியக்கா, எங்கே தேடிட்டு இருக்கீங்க? இதோ இருக்க அறையில் தான் துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: ஓஹோ, அப்படியா? இதை வாரம் புள்ள. என்ன புது பொண்ணு இங்கே வந்து உட்காந்து துணியில் மடிச்சுக்கிட்டு இருக்க?
1: வாங்கக்கா, இந்த வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் உடம்பெல்லாம் ரொம்ப வெக்கையாக இருக்கு. அதனால தான்க்கா ஃபேன் காத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்.
0: அப்படியா சேதி? பட்டணத்திலிருந்து வந்த எங்கள் வீட்டு புது பொண்ணுக்கு ஃபேன் காத்து தான் பிடிச்சிருக்கா என்ன?
1: ஆமாங்க்கா, எனக்கு தெரிஞ்சது அதுதானே, அந்த காத்துலே பழகிடுச்சுக்கா.
0: அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு வெளியே இருக்கிற புங்க மரத்து காத்து வேணாமா உனக்கு?
1: என்னக்கா சொல்றீங்க, அங்கே உட்காந்தா நிறைய காத்து அடிக்குமா என்ன?
0: என்ன காத்து அடிக்குமாவா? சத்த என் கூட வாப்பிள்ள, உன் கேள்விக்கு அங்கேயே பதில் கிடைக்கும்.
1: சரிக்கா, தோ வரேன்.
0: என்ன பொன்னி மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க?

0: அம்மாடியோ, எம்புட்டு பெரிய மரம். இந்த மரத்தை இம்புட்டு பெருசா நான் பார்த்ததே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரியே இங்க வந்து நின்ன உடனே எம்புட்டு காத்து வீசுது. இந்த வெயிலுக்கு எதமா தான் இருக்கு.
1: ஆமா பொன்னி, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்து காத்து வாங்கிட்டு போவோம்.
0: அக்கா அக்கா, அங்க பாருங்க, பறவைகள் எம்புட்டு இருக்கு இந்த மரத்துல.
1: ஆமா பிள்ளை, அதோட அது எழுப்புற சத்தத்தை கவனிச்சியா?
0: கவனிச்சேங்க்கா. மனச மயக்கிற இசையாட்டம்ல இருக்கு. அக்கா வாங்களேன், அந்த கொலக்கரக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம்.
1: வா பொன்னி. பொன்னி, இது ஒரு அதிசய மரம். பல தலைமுறைகளை சந்திச்ச பாரம்பரியமான மரம். இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற சுமை தாங்கி கல்லு மேல ஒரு காலத்துல இந்த வழியா போறவங்க அவங்க கொண்டு வர சுமைகளை இறக்கி வச்சுட்டு இந்த குளத்துல தண்ணி எடுத்து தாகத்துக்கு குடிப்பாங்க, பொறவு ஓய்வு எடுத்துட்டு போவாங்க.
0: அட, எவ்வளோ நல்ல விஷயங்க நம்ம கிராமத்துல இருக்கு. பொதுவா கிராமத்தை பத்திலாம் புத்தகங்கள்ல தான் நான் படிச்சிருக்கேன். இப்பதான் முழுமையா என்னால கிராமத்தோட இயற்கை அழக ரொம்ப ரசிச்சு உணர முடியுது.
1: இது என்ன அதிசயம்! இன்னும் நம்ம கிராமத்துல பிரமிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நேரம் இருக்கும்போது ஒன்னு ஒன்னா சொல்றேன். இப்ப என் கூட வாப்புள்ள, நம்ம வசந்தி அக்கா தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வருவோம்.
0: தோ பைய எடுத்துக்கிட்டு வாரேங்க்கா.
1: பொன்னி, நான் சொன்ன காய்கறி தோட்டம் அங்க பாருப்புள்ள.
0: ஆஹா, என்ன, நம்ம கிராமத்துல பாக்குற ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாலாம் இருக்கு. கண்ணுக்கு எட்டன தூரம் வரைக்கும் வகை வகையா காய்கறி செடிகள் பயிரிட்டு இருக்காங்களே.
1: ஆமா பொன்னி, ஒரு 10 அவரைக்காய்களை பறிச்சு எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாரு. அப்புறம் நீயே காய்கறி செடிகளை வளர்க்கலான்னு யோசிப்ப.
0: நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. இங்க வந்து பார்க்கும் போதே என் மனசு முழுக்க நீங்க சொன்னபடியே நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு.
1: அப்புறம் என்ன, எங்க வீட்டு மருமகளே காய்கறி செடி வளர்ப்பு சம்பந்தமான விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு செடிகளை வளர்க்கறதுக்கான வேலைய ஆரம்பிச்சிடு.
0: மருதானியக்கா, காய்கறி செடி வளர்ப்பு பத்தின விவரங்களை நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: வேற எங்கேயும் இல்ல புள்ள, வானொலியில வர விவசாய நிகழ்ச்சி கேட்டா போதும். உன்னாலையும் விவசாயம் சார்ந்த வேலைகளை சிறப்பா செய்ய முடியும்.
0: அப்போ சீக்கிரமா காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் விவரங்களை கேப்போம்.
1: சரி பொன்னி, தேவையான காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கோ, சட்டுன்னு பறப்படுவோம்.
0: சரிக்கா.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உரம் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர. விஜயகுமார் அவர்கள் கோரும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் வளர்வதற்கு 16 சத்துக்கள் மிக மிக முக்கியமானதாகும். இது இரு பகுதிகளாக பிரிக்கலாம், பெரும் ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து. பெரும் ஊட்டச்சத்து என்பது என்னவென்றால் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து, இந்த மூன்று தான் பெரும் ஊட்டச்சத்துகளாகும். நுண்ணூட்டச்சத்துகள் என்பது கால்சியம், சல்ஃபர், மெக்னீசியம், மாலிப்டினியம், போரான், அயான், காப்பர் போன்றவைகள் நுண்ணூட்டச்சத்துகளாகும். இந்த இரண்டு சத்துகளும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், பொதுவாக காய்கறி பயிர்களில் அடியுரமாக தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து என்ற பெரும் சத்துக்களை மட்டுமே நாம் அடியுரமாக அளிப்போம். இந்த நுண்ணூட்டச்சத்துகளானது தெளிப்பு முறையில் பயிர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக தலைசத்தானது பயிர் நன்றாக வளர்வதற்கும் அதிக கிளைகளை உருவாக்குவதற்காகவும் தலைசத்தானது பயன்படுகிறது. இதே மணிசத்தானது வேர் நன்றாக பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும், அதாவது மணிசத்தானது காய்கறி பயிர்களின் வேர்கள் பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்காகவும், அதே போன்று பூ மற்றும் காய் பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மணிசத்தானது பயன்படுகிறது. சாம்பல் சத்தானது செடிகள் நன்றாக வளர்வதற்கும் மற்றும் காய்களின் தரம் மற்றும் காய்களின் அளவை பெருக்குவதற்கும் இந்த சாம்பல் சத்தானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த நுன்ற சத்துகளின் பயன்பாடு என்னவென்றால், இதை தெளிப்பதன் மூலம் 20-30% மகசூல் அதிகமாக கிடைக்கிறது மற்றும் பூ கொட்டுதல் மற்றும் காய்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துகிறது, காயின் தரத்தை மேம்படுத்துகிறது, அதே போன்று

நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. இதுதான் நுண்ணூட்ட சத்துக்களின் வேலை. பொதுவாக 16 சத்துக்களும் இருந்தால்தான் ஒரு பயிர் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் மற்றும் வருமானத்தை அளிக்கும். பொதுவாக தக்காளியில் ரகம் மற்றும் ஹைப்ரிட் இரண்டிற்குமே உர தேவையானது வித்தியாசமாக இருக்கும். ரகத்திற்கு உர பயன்பாடானது மிகவும் குறைவாகவே இருக்கும். அதாவது ஹைப்ரிடை கம்பேர் பண்ணும் பொழுது ஹைப்ரிடானது அதிகமான உர தேவையை எடுத்துக்கொள்ளும். என்னவென்றால் ஹைப்ரிடானது அதிக கிளைகள் மற்றும் காய் பிடிக்கும் திறன் போன்றவையெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அதற்கு அதிகமாக உரம் அளித்தால் மட்டுமே சிறந்த மகசூலை பெற முடியும். தக்காளியில் ரகத்திற்கு அடியுரமாக 75 கிலோ, 100 கிலோ, 50 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து ஒரு ஹெக்டேருக்கு நாம் அளிக்க வேண்டும். அதே போன்று மேலுரம் என்பது பயிரிட்ட 30 நாட்களுக்கு பிறகு நாம் பயிருக்கு கொடுப்பதாகும். அதாவது களையெடுத்து மண் அணைக்கும் பொழுது அந்த மேலுரமானது செடிகளுக்கு அளிக்கப்படும். இந்த தக்காளியில் ரகத்திற்கு மேலுரமானது தலைசத்து 75 கிலோ 30 நாட்களில் அளிக்க வேண்டும். அளிப்பதன் மூலம் பயிர்களின் கிளைகள் அதிகமாக பெருக்கமடையும். இதே போன்று ஹைப்ரிடுக்கு அடியுரமானது 50 கிலோ, 250 கிலோ, 100 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து ஒரு ஹெக்டருக்கு அளிக்கப்படுகிறது. மேலுரமாக தலைசத்தும் சாம்பல் சத்தும் 150 கிலோ 3 முறை அளிக்க வேண்டும். அதாவது 30வது நாள், 45வது நாள், 60வது நாள் என்ற இடைவெளியில் இந்த 150 கிலோவை பிரித்து 3 பாகங்களாக செடிக்கு அளிக்க வேண்டும். செடிகளுக்கு அளிப்பதன் மூலம் அதற்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கொண்டு காய்பிடிப்பு திறன் மற்றும் காய்களின் அளவை பெரிதாக்குதல் போன்ற நன்மைகளை நமக்கு கொடுக்கும். இதே போன்று கத்தரியில் ரகத்திற்கு அடியுரமானது 50 கிலோ, 50 கிலோ, 30 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்தை ஒரு ஹெக்டருக்கு நாம் அடியுரமாக அளிக்க வேண்டும். அதே போன்று மேலுரமாக, அதாவது 30வது நாளில் களையெடுத்த பிறகு மண் அணைக்கும் பொழுது 50 கிலோ நைட்ரஜனை ஒரு ஹெக்டருக்கு மேலுரமாக நாம் பயிர்களுக்கு அளிக்க வேண்டும். இதே போன்று ஹைப்ரிடுக்கு அடியுரமாக 100 கிலோ, 150 கிலோ, 100 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து போன்றவற்றை ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக நாம் ஹைப்ரிடுக்கு அளிக்க வேண்டும். அதேமாதிரி மேலுரமாக 30வது நாளில் 100 கிலோ நைட்ரஜனை கத்திரியின் ஹைப்ரிடிற்கு நாம் அளிக்க வேண்டும். இதே போன்று மிளகாயிற்கு அடியுரமாக ரகத்திற்கு 30 கிலோ, 60 கிலோ, 30 கிலோ என்ற அளவில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து போன்ற சத்துக்களை ஒரு ஹெக்டருக்கு நாம் அளிக்க வேண்டும். அதேமாதிரி மேலுரமாக 30வது நாளில் களையெடுத்த பிறகு மண் அணைக்கும் தருவாயில் 30 கிலோ நைட்ரஜனை, 30 கிலோ தலைசத்தை நாம் மேலுரமாக செடிகளுக்கு வேர்பகுதியில் வைத்து நீங்கள் தண்ணீர் அளிக்கும் பொழுது அது தேவையான சக்திகளை எடுத்துக்கொள்ளும். இதே மிளகாயில் ஹைப்ரிடிற்கு அடியுரமாக 30 கிலோ, 80 கிலோ, 80 கிலோ தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து போன்றவற்றை ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக அளிக்க வேண்டும். இதே மேலுரமாக 30வது நாளில் 90 கிலோ நைட்ரஜனை வந்து நாம் மிளகாய் செடிகளுக்கு அளிக்க வேண்டும். இந்த அளவுகளை நாம் சரியான நேரத்தில் சரியான அளவு கொடுக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் தருவாயில் செடிகள் ஆனது கருகள் போன்று ஏற்பட்டு வேர்கள் நலிவடைந்து செடிகள் சேதமடையும் வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் நாம் தேவையான அளவு உரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பொதுவாக மண் மாதிரியின் மூலம் நமக்கு தேவையான சத்துக்களை, பரிந்துரைக்கப்பட்ட சத்துக்களை மட்டும் அளிப்பதன் மூலம் அளவுக்கு அதிகமான உரங்கள் பயன்பாட்டை வந்து நாம் குறைக்கலாம். பொதுவாக இந்த 16 சத்துக்களும் இருந்தால் மட்டுமே ஒரு பயிர் நன்றாக வளரும். இந்த பெரும் சத்துக்களை நாம் அடியுரமாக மண்ணில் அளிக்க வேண்டும். மற்ற 13 சத்துக்களும் தெளிப்பு முறையின் மூலமாக செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதை மண்ணில் இடுவதன் மூலம் நமக்கு அது பயன்பாடு மற்றும் அந்த நன்மைகள் மிக குறைவு. அதனால்தான் தெளிப்பு முறையின் மூலம் நாம் கொடுக்கின்றோம். இதே பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பயன்படுத்தி இருந்தால் அதில் உரப்பாசனம் என்ற முறையில் கூட நம் செடிகளுக்கு இந்த உரங்களை வந்து நாம் கொடுக்கலாம். அதாவது அந்த உரப்பாசனத்தில் நீரில் கரையக்கூடிய உரங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த சொட்டு நீரில் கரையாத உரங்கள் சென்று அடைத்து கொள்ளும். அதனால் தேவையான சத்துக்கள் பயிருக்கு செல்லாமல் செடிகள் நலிவடைந்து மகசூல் குறைவாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சரியான நேரத்தில், சரியான பருவத்தில், சரியான அளவை உரத்தை அளித்தால் மட்டுமே செடிகள் நன்றாக வளரும், நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகசூலும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எனவே அன்பார்ந்த விவசாயிகளே, இந்த உர அளவுகளை சரியான அளவில், சரியான நேரத்தில், சரியான முறையில் பயன்படுத்தி மகசூலை அதிகரித்து வருமானமும் அதிகரிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு தேவையில்லாத செலவு மற்றும் பயிர்களின் மகசூல் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே சரியான அளவை பயன்படுத்தி மகசூல் அதிகமாக ஈட்ட வேண்டும்.

0: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த உரம் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர. விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
1: என்ன பொண்ணி, அவங்க சொன்ன விவரத்தை கேட்டுப்பட்டு வானொலி பெட்டிய பாத்துக்கிட்டே இருக்க?
2: கிராமத்துலதான் அதிசயங்கள் பொதிஞ்சிருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம வானொலி அந்த அதிசயத்தை காட்டும் கண்ணாடியால இருக்கு. அது மூலமா தானே விவசாயத்துக்கு தேவையான தகவல்களை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது.
1: ஆமா பிள்ள, இன்னைக்கு பல பேரு இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத முறைப்படி அவங்க கழனியில கடைபிடிச்சு காய்கறி நாற்றங்கால அமைச்சுக்கிட்டு வராங்க.
2: மருதானியக்கா, காத்து வாங்க வந்த எனக்கு கருத்தான பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க வச்சிங்க. இனி பாருங்க, நம்ம வீட்டை சுத்தி எம்பட்டு காய்கறி செடிக வளர்ந்து பூத்து காய் காய்ச்சி தொங்க போது பாருங்க.
1: அப்ப இனிமே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இங்கேயே பறிச்சுக்கலாம்னு சொல்லு.
2: காய்கறிகளை பறிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சும் கொடுக்கறேன்.
1: அப்புறம் என்ன, இது போதுமே. புது மருமக கையால பசிக்கு சாப்பாடும் கிடைச்சாச்சு.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: தீவன பயிர் சாகுபடிக்கான பண்ணை இயந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தீவன பயிர் சாகுபடிக்கான இயந்திரங்கள் வெண்மை புரட்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. மக்காச்சோளம் மற்றும் சோளம் முக்கியமான தீவன பயிர்களாகும். விதை படுக்கை அமைத்தல், விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் ஆகியவை தீவன பயிர் சாகுபடியில் உள்ள பணிகளாகும். தீவன பயிர் சாகுபடியில் அதிக வேலையாட்கள், வேலை நேரம் மற்றும் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. தகுந்த காலத்தில் அறுவடை செய்ய தவறினால் தீவன பயிரின் தரம் குறைந்துவிடும். மேலும் தீவன பயிரில் மருதாம்பு ரக பயிர்கள் சாகுபடி செய்வதால் தகுந்த காலத்தில் அறுவடை செய்தால் மட்டுமே மருதாம்பு பயிர்கள் நன்றாக வளரும். இக்காரணங்களால் தீவன பயிர் சாகுபடியில் இயந்திரங்களின் பங்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. சிறு விவசாயிகள் உள்ளூரில் தயாரித்த கலப்பையை கொண்டு கால்நடைகளின் மூலம் நிலம் உழுவதற்கு பயன்படுத்துகின்றனர். குறைந்த செலவு, எளிதில் பழுது நீக்குதல் மற்றும் எளிதில் கிடைப்பது ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாகும். இந்த கலப்பையை கொண்டு உழவு செய்வதால் குறைந்த ஆழமே உழவு செய்ய முடியும். எனவே பல முறை உழவு செய்யும் நிலை ஏற்படுகிறது. மாடுகள், டிராக்டர் மற்றும் பவர் ட்ரில்லரால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் முறையே விதை படுக்கை அமைத்தல், நாற்று உற்பத்தி செய்தல் மற்றும் பாத்தி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு வலைப்பலகை கலப்பை, இரும்பு கலப்பை, சட்டி கலப்பை, கொத்து கலப்பை, சுழல் கலப்பை, வரப்பு போடும் கலப்பை மற்றும் சால் அமைக்கும் கலப்பை போன்றவற்றை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். டிராக்டரால் இயங்கும் சுழல் கலப்பையை பயன்படுத்தி ஒரே சமயத்தில் நிலத்தில் உள்ள பயிர் கழிவுகளை தூள் செய்து சீரான ஆழத்தில் விதைப்படுக்கையை அமைத்து தருகின்றது. டிராக்டரால் இயங்கக்கூடிய முதல்நிலை உழவு கலப்பைகளின் செயல்திறன் மணிக்கு 0.2 முதல் 0.3 ஹெக்டேர் மற்றும் கொத்து கலப்பையின் செயல்திறன் மணிக்கு 0.4 முதல் 0.5 ஹெக்டேர் ஆகும். மேம்படுத்தப்பட்ட இயந்திரங்களை பாரம்பரிய இயந்திரங்களுடன் ஒப்பிடும்பொழுது அதிக செயல்திறன் கொண்டுள்ளதால் தீவன பயிர் சாகுபடி செய்யும் பகுதிகளில் இந்த இயந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. நிலத்தை சமன்படுத்துவதன் மூலம் 20 முதல் 25% பாசன நீரை சேகரிக்க முடியும் மற்றும் சீரான பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் கிடைக்கும். சமன்படுத்துவானை பயன்படுத்துவதன் மூலம் சீராக விதை நாற்றுகளை நடவு செய்ய முடியும். தீவன பயிர் சாகுபடியில் களையெடுத்தல் மற்றும் பயிர்களுக்கு இடையேயான உழவு முறை மிகவும் அவசியமான மற்றும் வேலையாட்கள் அதிகம் தேவைப்படும் ஒன்றாக உள்ளது. தீவன பயிர் சாகுபடியில் நடைமுறையில் உள்ள களையெடுக்கும் மற்றும் பயிர்களுக்கு இடையேயான இயந்திரங்கள் முறையே மனித ஆற்றலால் இயங்கக்கூடிய பாரம்பரிய கருவியான களைக்கொத்து மற்றும் கால்நடைகளின் மூலம் இயக்கப்படும் கருவிகளாகும். இந்த பாரம்பரிய களையெடுக்கும் கருவிகள் களைகளை சிறப்பாக எடுக்கும். இந்த கருவி செயல்திறன் குறைவாகவும் வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். புதிதாக மேம்படுத்தப்பட்ட மனித ஆற்றலால் இயங்கக்கூடிய கருவிகளை எளிதாக பயன்படுத்த முடியும். களையெடுக்கும் மற்றும் பயிர்களுக்கு இடையேயான உழவு கருவிகள் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான நிலத்தில் களையெடுக்க பயன்படுத்தப்படுகிறது. அறுவடை இயந்திரம் தீவன பயிர்களை அறுவடை செய்து கட்டும் அமைப்பை கொண்டுள்ளது. இது 12 குதிரைத்திறன் என்ஜின் கொண்டது. இது அமர்ந்து இயக்கும் அமைப்பை கொண்டுள்ளது. இதன் அறுவடை செய்யும் அகலம் 1.2 மீட்டர் ஆகும். அறுவடை செய்து கட்டும் கட்டின் எடை 5 கிலோ ஆகும். இந்த இயந்திரத்தின் செயல்திறன் மணிக்கு 0.3 முதல் 0.5 ஹெக்டேர் ஆகும். தீவன பயிர் அறுவடை இயந்திரம் ஒரே நேரத்தில் தீவன பயிரை அறுவடை செய்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மற்றும் வெட்டப்பட்ட தீவன பயிரை டிராக்டர் ட்ரெய்லரில் நிரப்பும். சுழலும் தண்டில் 3 வரிசையாக 13 கத்திகள் இயக்க திசைக்கு செங்குத்தாக கிடைமட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. வெட்டப்பட்ட பயிர் ஆக்கர் நகர்த்தும் அமைப்பின் மூலம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டும் பகுதிக்கு கடத்தப்படுகிறது. சிறு சிறு துண்டுகளாக வெட்டும் அமைப்பில் 4 கத்திகள் பயிர்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி டிராக்டர் ட்ரெய்லருக்கு கடத்துகின்றது. இதனை இயக்க 50 குதிரைத்திறன் கொண்ட டிராக்டர் பயன்படுத்தப்படுகிறது. டிராக்டரின் முன் இணைத்து இயங்கும் தீவன பயிர் அறுவடை இயந்திரம். இக்கருவியின் முன்பகுதியில் தீவன பயிர் தாள்களை சீராக பிரித்துக் கொடுக்க கூம்பு அமைப்புகளும், அடிப்பாகத்தில் பயிர்களை எளிதில் வெட்டும் வண்ணம் பல முனைகளை கொண்ட கத்தியும், வெட்டிய பயிர்களை தாங்கி நிறுத்துவதற்கு நிலைத்தகடும், அவற்றை ஒருபுறமாக தள்ளிவிடுவதற்கு வார்பட்டை மற்றும் நட்சத்திர வடிவ சக்கரங்களும் அமைந்துள்ளன. இக்கருவி 1.5 மீட்டர் மற்றும் 2 மீட்டர் அகலத்தில் அறுவடை செய்யுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. கருவியில் இருந்து அறுவடை செய்யப்பட்ட தீவன பயிர் வலதுபுறமாக வெளியேற்றப்படுவதால் கருவியை எப்போதும் இடப்பக்கமாகவே திருப்ப வேண்டும். மனித

0: உங்களால் தீவன பயிரை சிறு சிறு துண்டாக்கும் இயந்திரத்தில் இரண்டு வளைந்த கத்தி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கத்தியை பயன்படுத்தும் போது கத்தியின் வேகம் வினாடிக்கு 50 சுற்றுகளும், இரண்டு கத்தியை பயன்படுத்தும் போது வினாடிக்கு 35 சுற்றுகளும் உள்ளது. இக்கருவியின் செயல்திறன் ஒரு மணி நேரத்தில் 200 கிலோ ஆகும். மின்னாற்றலால் இயக்கக்கூடிய தீவன பயிரை சிறு சிறு துண்டுகளாக்கும் இயந்திரத்தில் 2 அல்லது 6 நேரான கத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. கத்தியின் வேகம் வினாடிக்கு 600 முதல் 1000 சுற்றுகள் ஆகும். இக்கருவியின் செயல்திறன் ஒரு மணி நேரத்தில் 700 முதல் 900 கிலோவாகும். சிதறி கிடக்கும் வைக்கோலை ஒழுங்குபடுத்தும் இயந்திரம். இந்த இயந்திரத்தை கொண்டு வயலில் சிதறி உள்ள வைக்கோல், கரும்பு சருகு மற்றும் பிற சருகுகளை ஒன்று சேர்க்க பயன்படுகிறது. இந்த இயந்திரத்தில் முதன்மை சட்டம், சுழலும் அமைப்பு, சருகு சேகரிக்கும் அமைப்பு, சருகு வெளியேறுவதை தடுக்கும் அமைப்பு ஆகியன உள்ளன. இக்கருவி மணிக்கு 2 டன் வைக்கோலும் 6 முதல் 12 டன் சருகும் சேகரிக்கும். உருளை வடிவிலான வைக்கோல் கட்டும் இயந்திரம். உருளை வடிவில் வைக்கோலை சுற்றி போட பயன்படுகிறது. இந்த இயந்திரத்தில் சேகரிக்கும் அமைப்பு, வைக்கோலை சுற்றும் அமைப்பு, கட்டும் அமைப்பு, வெளியேறும் அமைப்பு, வைக்கோல் சுற்ற எண்ணும் அமைப்பு மற்றும் ஹைட்ராலிக் அமைப்பு ஆகியவை உள்ளன. இதில் வைக்கோலை கட்டும் வசதியும் உள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் அதிக அளவு வைக்கோல் சேகரிக்கப்படுவதுடன் கட்டுக்களை எளிதாக சேகரிக்கவும் முடியும். செவக வடிவிலான வைக்கோல் கட்டும் இயந்திரத்தில் சேகரிக்கும் அமைப்பு, செவகமாக அழுத்தும் அமைப்பு மற்றும் கட்டும் அமைப்பு ஆகியன கொண்டுள்ளது. சுழலும் சேகரிக்கும் அமைப்பானது வைக்கோலை நிலத்திலிருந்து எடுத்து செவ்வகமாக அழுத்தும் அமைப்புக்கு கொண்டு சென்று வினாடிக்கு 540 முதல் 560 சுற்றுகளில் செவ்வகமாக மாற்றப்படுகிறது. சிறு சிறு துண்டாக்கிய தீவன பயிரை டிராக்டர் மூலம் கட்டும் இயந்திரம். இந்த இயந்திரத்தில் மக்காச்சோளத்தட்டு மற்றும் பிற தீவன பயிர்களையும் கட்ட முடியும். இந்த இயந்திரத்தில் தீவன பெட்டி, தெளிப்பான், தீவன பயிரை கடத்தும் சங்கிலி அமைப்பு, தீவன பயிரை கட்டும் அமைப்பு மற்றும் உள் மற்றும் வெளியே தீவன பயிரை நெகிழித்தாள் கொண்டு கட்டும் அமைப்பு, நெகிழித்தாளை வெட்டும் அமைப்பு மற்றும் ட்ரெய்லர் ஆகியன உள்ளன. தீவன பயிரை கட்டும் அமைப்பில் உள்ள 16 உருளைகள் தீவன பயிரை அழுத்தி கட்ட பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மணி நேரத்தில் 37 முதல் 42 கட்டுக்கள் வரை கட்ட முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

மாடு கட்டி போர் அடித்தால் மாலாது சென்னல் என்று, யானை கட்டி போர் அடித்த காலம் அது போச்சு, டிராக்டர் கட்டி போர் அடிக்கும் காலம் இது ஆச்சு.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி வல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின்போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரி

0: உள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவிக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவிக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். கேஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில். அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

0: டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது மனிதனின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

மைதிலி என்னை காதலி திரைப்படத்தில் இருந்து பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில். பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள என்னை

0: PP. நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்திற்கு நிறைவாக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி குரல்களில் தழுவாத கைகள் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: in their Group K match in Guadalajara, Mexico today. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with U.S. Trade Representative Ambassador Jamieson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. 5 people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal, high alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். கல்வி நிறுவனங்களோட தரத்திற்கான ரேங்கிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார். அதுவும் சர்வதேச தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம்.
4: ரீசெண்டாக வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்று பார்த்தோம். IIT மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் 3rd இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார், எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து?
5: நீங்கள் வந்து குளோபல் ரேங்கிங் பற்றி இந்தியன் ரேங்கிங்கை நீங்கள் கேட்கணும். NIRF பற்றி நீங்கள் பேசணும். எதுக்கு அதை பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து 150 கோடி மக்கள், அதில் 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க. 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக நம்ம நடத்தின்னு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து எப்படி ஒரு IIT நடத்துறது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்சு. இது வந்து IITங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கு, அது ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தால் அதுக்கு வந்து சில சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸ், அந்த காலேஜஸ் நல்லா ஓடுறதா பார்க்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்குது, எத்தனையோ 250 காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து IITயும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆகிடும். அது மாதிரி இங்கே இண்டியன் ஆஃப் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ப்ரிடாமினன்ட்லி ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அவங்க பிடெக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ தனி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் காலேஜையும் IIT நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸோட மேண்டேட் டிஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட். ஸோ NIRF ரேங்கிங்கில் ஒண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ். இப்போ NIRF ரேங்கிங்கில் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை சைட்டேஷன் பர் ஃபேக்கல்ட்டி, அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கையில் இருக்குது, அவங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷனுக்கு கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45 மார்க் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறது. அவன் ஏதோ போகிற போக்கில் ஒரு 5000 இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று திக் பண்ணிவிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்கில், நாங்கள் எல்லா ரேங்கிங்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. NIRF ஃபோர்ஸ் நாங்கள் பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் 10 ரேங்கிங் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பண்ணால் நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டுருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் QS பண்ணிட்டுருக்கோம். QS ஒரு 4 வருஷம் முன்னாடி 340 வந்தோம். இப்போ அதுலேருந்து 170 வந்திருக்கோம். IIT டெல்லி 118 இருக்குது, IIT பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து போயின்னு இருக்கு. பட் இம்பார்ட்டண்ட்டாக NIRF நாங்கள் நிறையா உபயோகம் அடைஞ்சோம். QS ஒரு பேராமீட்டர், சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர்னாலேயும் நாங்கள் நிறையா உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுது. NIRF வந்து நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் இருக்கிறதே 50-60 போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி. 80 மார்க் வந்த அப்புறம் 80-82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்கே நம்ம வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்கே இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது. இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசமில் இது ஒரு ரேஸாக பார்க்காம நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா, எல்லா IITஸுமே இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசன், ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் அஃப்கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ்.
4: உங்களுடைய எஃபர்ட்டை வந்து முழுமையாக

0: கொடுத்துருக்கீங்க, அதற்கான விஷயமா தான் இந்த ரேங்கிங்கை பார்க்கலான்னு கூட நான்
1: நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக அதான் பகவத்கீதை சொன்ன மாதிரி, கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோர் எல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, பலன்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
0: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
1: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றேன். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில எல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதில் வீல் சேர் ஒன்று, என்னோட சுஜாதா அவங்களோட கைடன்ஸ்லாம் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸு, பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நிறையா செஞ்சுருக்கார் அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடச்சிருக்கு, அவருக்கு
0: மகிழ்ச்சியான,
1: ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
0: அன்ஃபார்ச்சுனேட் கிடைச்சதும் மகிழ்ச்சியான விஷயம்,
1: தேங்க்யூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 மாதம் முன்னாடி. அவர் நிறைய அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதில் குறிப்பாக அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னென்னா ஸ்டாண்டிங் சேர்னா அவங்க எழுந்து நிற்க முடியாதவங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள எட்டி நிற்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனில், 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டில் ஜனகணமன பாடறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடறதே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் அவங்க எழுந்து நின்னாங்க. இட் வாஸ் வெரி வெரி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது அன்னைக்கு.
0: அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனா எழுந்து நிக்க முடியாது. ஆனா இது வந்து சாத்தியப்படுத்திட்டு
1: பாக்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
0: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
1: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்டுன்னு நமக்கு ஒரு இது வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தையில எஃபெக்ட் பண்ணிட்டு, அதனால் இது ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது, எதுவும் 20 கிலோன்னா அது எப்படி, அது பாவம் குழந்தையில தள்ளின்னு போகிறது சில குழந்தைகளுக்கு முடியும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பண்ணணும். லைட் வெயிட்டாக போனோன்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோன்னா உடஞ்சி கீழே விழுந்துட்டு தான் இன்ஜுரி ஆகிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கீழ் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரக்கடாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன், அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆனால் அதே டைம் ரக்கடாகவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலாக இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லோரும், அதில் கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கடாக பண்ணி, ஆனால் ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும் போல
0: ரொம்ப நல்லா இருந்தது.
1: அந்த அழகாக வெயிட் வந்து 1/3 ஆஃப் த வெயிட். இது வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனால் அது வந்து கிட்ட 2,40,000-43,000 சொன்னாங்க அந்த வில. நாங்கள் 72,000 ரூபாய்க்கு அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரே மொபிலிட்டி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. அப்போ ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு, அதே சமயம் ரக்கட், அதே சமயம் 1/3 ஆஃப் த காஸ்ட்டு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பேஷண்ட்டுன்னு இருக்கிற அதை ஓன் பண்ணுறது ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. அது பேஷண்ட்டோட அந்த ஹூவர் இஸ் யூஸிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்குது. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறையா, அதாவது வீல் சேராகவே இருக்கும், முன்ன வாசலில் வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணால் ஸ்கூட்டர் ஆகிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: நிச்சயமா பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
1: இப்போ வந்து என்னோட மனசில் இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது, 1 வந்து நம்ம மெயினாக மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறையா உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன், ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்போ 50,000 எப்படியாவது 1 லேக் மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் அதில் கிராஜுவேட் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகணுங்கிறது ரெண்டாவது. 3வது, நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஒரு ஃபண்டு அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்தும்பாங்க. நம்ம இந்தியாவில், நம்ம பாரத தேசத்தில் அசதோமா சத்கமையா தமசோமா ஜோதிர்கமையா மிருத்யோர்மா அமிர்தங்கமையா, எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன், வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ளே நுழைஞ்சவுடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 20 கோடி ரூபா மட்டும் இருந்தால் இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும்.

0: அந்த வேல்யூ ஆஃப் ஹோப்பில் அவங்கள மெதுவாக ஏற்றி மேலே விட்டோன்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சி பறந்துடும். அந்த ரக்கம் முளைக்கிற டைமில் தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் ஏபி ஏதோ நம்பர் இருக்குது அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு 1,000 crore ஆரம்பிக்கலாம்னு எங்களை ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும். அப்படிலாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு எல்லாரையுமே ஆண்டர்பிரனராக இருக்கணும், ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜ் தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படி தான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது. எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கேட்குறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்கள் வந்து ஃபண்ட் ஆரம்பித்தா அது கோழியா முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்போ சொல்லியாச்சு இதுதான் முட்டை எங்கிலேருந்து தான் கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்குது, நமக்கு வந்து 100 crore இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஃபண்டு ஒன்று நினைக்கணும். ஆஃப் கேம்பஸில் எங்கள் எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறையா ஃபண்டு கொண்டு வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸை நம்ம கொண்டு வரணும், குறிப்பாக மெடிக்கல் டெக்னாலஜியெலாம் நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்போ ஆரோவில்ல எங்களுக்கு ஒரு 100 acre லேண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியாக ஒரு 90 acres கொடுத்துருக்காங்க. அங்கே சஸ்டைனபிலிட்டியில் கோல்ஸில் ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்சில் ஒரு கேம்பஸும் அங்கே 2 campus அங்கே போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அது தவிர குளோபல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு Section 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து 4 verticals இருக்குது. ஒன்று எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்கே லைசன்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பணம் செலவாகுது, நமக்கு இங்கே மேன் பவர் இருக்குது, அறிவும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே கொஞ்சம் லோ காஸ்ட்டில் நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது 2வது. 3வது இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்கே ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது. அப்புறம் அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்ஸை இந்த நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் ஓரளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 offices, அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ், ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸ், இது மாதிரி ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகளில் இதை இப்போ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதுதான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
0: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கராக இருக்கணும். அந்த ஒரிஜினல் திங்கிங் வரணுன்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில் ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடாது, பலதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறையா இப்போ பாடுபடுறோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு, ரிசல்ட்டையும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் 100 companies இப்போ நாங்கள் பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோன்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆளுக்கு 100 companies பண்ணால், இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 company வருஷத்துக்கு வரா மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இன்க்ளூடிங் ப்ரைவேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 1,00,000 company ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 to 1,000,000 companies இருக்கும் 2047. இன்னொரு 12-11 வருஷம் வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 1,00,000 company வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக ஒரு 1,000,000 company நமக்கு வந்து 2047. அந்த 1 million company ஆளுக்கு 200 job வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 crore job உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறையா இப்போ நம்ம கல்வியில் என்ன பண்ணுறோமோ நிச்சயமாக அதுக்கு ஊக்கமாக இருக்கு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள், ஐஐடி மெட்ராஸுடைய பங்களிப்பு இதில் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் படிப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் வி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் பிறையணி படர்சடை என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

அடுத்து சொல்ல கருதியது என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து வண்ணினார் பணிந்து என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

அரங்கிசையில் தொடர்ந்து வண்ணங்கள் என தொடங்கும் விடுர்த்தம், தொடர்ந்து பண்ணின் இசையாகி என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

அரங்கிசையில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொன் செய்த மேனியினி என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

அரங்கிசையில் தொடர்ந்து குறைவிலா நிறைவே என தொடங்கும் விருத்தம், வேதமொழியார் என தொடங்கும் மாணிக்கவாசகர் திருவாசகம்,

அடுத்து ஓம் எனும் என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து உள்ளம் பெரும் கோவில் என தொடங்கும் திருமூலர் திருமந்திரம்.

அரங்கிசையின் நிறைவாக. தொடுக்கும் கடவுள் என தொடங்கும் விருத்தம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், தொடர்ந்து விரல் மாரணைந்து என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

அரங்கசையில் இதுவரை பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

ஆகாஷ்வாணி நேரம் 10:45:20. காற்றோடு கலந்திடவா முதல் பாடல் கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ்.

0: செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 64%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 10வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு, பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகானம். 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு, ஆர் மாதவன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. மொகரம் பண்டிகை பற்றிய சிற்றுரை வழங்குபவர் டாக்டர் ரசியா பானு அவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சியின் கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் உரை வழங்குபவர் ஜே ஜெயப்பிரியா அவர்கள். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 தரை வழி ஒலிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்டு ட்ரஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவிலும் இடம்பெறும். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில். மாலை 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர் எங்க வீட்டு மருமகள் நாடகம், எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair.

இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.